0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஹோஸ்டா இருக்கும் எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Hey Anthony, therike லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாமல் தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

விதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன், உண்மையை மறந்து.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழர்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
2: எப்போ?

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க
5: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அழகான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். மனிதனை அளக்கின்ற அளவுகோல் என்று ஏதேனும் உண்டா? தூரத்தை அளப்பதற்கு அளவுகோல் உண்டு, எடையை அளப்பதற்கு அளவுகோல் உண்டு. அதுபோல மனிதனை அளப்பதற்கான அளவுகோல் என்ன என்று கேட்டால், ஆம், அப்படி ஒன்று இருக்கிறது என்கிறார் தத்துவஞானியான பிளாட்டோ அவர்கள். அது என்ன மனிதனை அளக்கக்கூடிய அளவுகோல்? ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலை வைத்து இதுவரை என்ன செய்திருக்கிறான் என்பதுதான் அவனை அளப்பதற்கான அளவுகோல் என்கிறார். அதாவது உங்களுடைய செயல். இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள், அந்த சாதனைகளை பட்டியலிட்டு பார்த்தால் தெரிந்துவிடும் நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது. அதை வைத்து நீங்கள் எத்தனை சிறந்தவர், எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை நம்மாலே அளந்து சொல்லிவிட முடியும். அப்படி நம்மை மதிப்பிடும் போது அந்த மதிப்பு மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஆற்றலை கொண்டு அரிய பல செயல்களை செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மதிப்பு அளக்கும் போது உயர்வாக தெரியும். ஆனால் பல பேர் தன்னிடத்திலே ஆற்றல் இருந்தும் அதன் துணை கொண்டு செயல்படுவதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை அவர்களின் செயலின் திறன் கொண்டு அளந்தால் கண்டிப்பாக அவர்களின் மதிப்பு குறைவாகவே இருக்கும். ஆகவே இனி வரும் நாட்களிலே அப்படி நம்முடைய மதிப்பை யாரோ அளப்பதற்கட்டும், நாமே சிந்தித்து அளக்க துவங்கினால், நம்மை பற்றி நாமே மதிப்பிட துவங்கினால் நேர்மையாக, அப்போது நம்முடைய மதிப்பு உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அறிவின் துணை கொண்டு, நம்முடைய உடல் ஆற்றலின் துணை கொண்டு, நம்முடைய மனோபலத்தின் துணை கொண்டு, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் துணை கொண்டு, பதவி அதிகாரத்தினுடைய துணை கொண்டு, நாம் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு சிறந்த செயல்களை செய்திருக்கிறோம் என்று சிந்திக்கும் போதே அந்த மதிப்பு நம்மை வியக்க வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய செயலை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மதிப்பு உயர்வானதாக இருக்கும். ஒருவரை பார்த்த உடனே நமக்கு வணங்க வேண்டும் என்று தோன்றுவது எதனாலே? அவர் மிகச்சிறந்த செயல்களை செய்திருக்கக்கூடியவராக இருப்பார். அவர் தன்னுடைய குணநலன்களாலே மிக நல்லவர் என்பதை நிரூபித்திருப்பார். அதுபோலத்தான் நம்மை கண்டாலும் எவர் ஒருவருக்கும் மரியாதை நிமித்தமாக, மதிப்பின் காரணமாக நம்மை வணங்க வேண்டும், நம்மோடு தோழமை கொள்ள வேண்டும், நம்மோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். அதுதான் நமக்கான மதிப்பை தீர்மானிக்கும். அதற்கு தகுந்தாற் போல நமது ஆற்றலை துணையாக கொண்டு நல்ல நல்ல செயல்களை எப்போதும் நாம் செய்திருக்க வேண்டும். அதுவே நம்முடைய மதிப்பை நாமே உயர்த்தி கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த உபாயம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க விஷ்வா கூட ஒரு ஜென் தத்துவம் ஒன்று வாசித்தேன். அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், தினமும் நீங்கள் ஒரு 20 நிமிடமாவது எண்ணங்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யுங்கள். ஒருவேளை அப்படி உங்களால் தியானம் செய்வதற்கென்று 20 நிமிடத்தை ஒதுக்க முடியாது என்றார், அதாவது இப்போது உங்களிடத்தில் அவ்வளவு நேரம் இல்லை என்றால், பிற்காலத்திலே கண்டிப்பாக 1 மணி நேரம் நீங்கள் கட்டாயம் தியானம் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை வந்தே தீரும், அதிலே மாற்றமில்லை என்கிறது அந்த ஜென் தத்துவம். இது என்ன அச்சுறுத்தலை போல இருக்கிறது என்று கேட்டால், உண்மைதான். நல்ல நல்ல விஷயங்களுக்கு இன்றைக்கு நாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தால் போதும், ஆனால் அதை செய்யாமல் அலட்சியப்படுத்தினால் பிற்காலத்திலே அதை கட்டாயமாக நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலையிலே கொண்டு போய் அது நம்மை நிறுத்திவிடும். எல்லா மனிதர்களுமே குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பசி எடுக்கும் பொழுது கட்டாயமாக உணவு உண்ண வேண்டும். அந்த உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 6-8 மணி நேரம் ஒருவர் உறங்கியே ஆக வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆரோக்கியமாக நாம் இருக்கும் போதே இவற்றையெல்லாம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே வந்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் வயது கூடினாலும் மாறாமல் இருக்கும். ஒருவேளை இயல்பாக நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யாமலேயே விட்டுவிட்டோம் என்றால், அவற்றை நாம் அலட்சியப்படுத்தினால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவற்றை நாம் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும், இன்னும் சொல்ல போனால் அதை செய்யாமல் நாம் உயிர் வாழ முடியாது என்கிற நிலையிலே கொண்டு போய் அது தள்ளிவிடும். நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம் தான். நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது, நல்ல நல்ல செயல்களை செய்வது, இவற்றையெல்லாம் நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே கடைபிடிக்க பழகிவிட்டால் பின்னாளிலே அதை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வராது. செய்ய முடியும் பொழுது செய்வது மிகச் சுலபம், செய்ய முடியாது எனும் நிலை வரும் பொழுது செய்துதான் ஆக வேண்டும் என்று நம்மை வாழ்க்கை கட்டாயப்படுத்த தொடங்கினால் அது மிகச் சிரமமாக இருக்கும். ஆகவே நல்ல விஷயங்களை, நமக்கு நலம் தரக்கூடிய விஷயங்களை ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே, அதை நம்மால் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும் பொழுதே கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். அதுதான் இப்போதும் எப்போதும் நமக்கு நன்மை தரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலையும், அதாவது குறிப்பிட்ட அந்த தேதியில, கடந்த காலங்களில் என்னென்ன மாதிரியான சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்துக்கிட்டு வரோம். ஆகஸ்ட் மாதம் 18 தேதியான இதே தினத்துல 1868 ஆண்டு ஜான்சன் அப்படிங்கிற ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் பிரிட்டிஷ் தேசத்தைச் சேர்ந்தவர். அன்றைய தினம், அதாவது 1868 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி அன்று நடைபெற்ற ஒரு சூரிய கிரகணத்தை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அதுல சூரியனுடைய வெளிவட்ட அடுக்குகள், அதனுடைய புறப்பகுதியில 3 அடுக்குகள் உண்டு. அதுல முதல் அடுக்கு போட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது அடுக்கு குரோமோஸ்பியர் என்று அழைக்கப்படும், 3வது அடுக்கு கொரோனா என்று அழைக்கப்படுகிறது. இதுல 2வது அடுக்காக இருக்கக்கூடிய குரோமோஸ்பியர் தான் எந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய 2வது அடுக்காக இருக்கக்கூடியது. சூரியனும் ஒரு நட்சத்திரம் தானே. அந்த குரோமோஸ்பியர் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு செந்நிறம் கொண்ட பகுதியாக இருக்கும். அங்கே நிறமாலை, அதாவது பல்வேறு நிறங்களினுடைய பிரதிபலிப்புகள் தெரியும். திரு ஜான்சன் அவர்கள் அந்த பகுதியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுல அவருக்கு சில ஒளி கீற்றுகள் தெரிகிறது. அதை இன்னும் அவர் கூர்மையாக ஆராய்ச்சி செய்யும் போது ஹீலியம் அப்படிங்கிற ஒரு வாயு அந்த பகுதியிலே இருப்பதை முதன் முதலாக அவர் கண்டறிகிறார். சூரியனை பற்றிய பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஊக்கமாக விளங்கிய துவக்கம் இது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இதை அவர் கண்டுபிடித்தது பாரத தேசத்தினுடைய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குண்டூர் அப்படிங்கிற பகுதியில இருந்து அவர் செய்த ஆராய்ச்சியில. அப்போது இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்தது. அந்த அடிப்படையிலே இங்கே தங்கியிருந்தவர் இந்த பகுதியிலிருந்து தான் இந்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பை முதன் முதலாக நிகழ்த்தினார். அதே போல 1900 ஆண்டு இந்தியாவினுடைய புகழ்மிக்க, பாரத தேசத்தினுடைய புகழ்மிக்க பெண் ஆளுமைகளிலே ஒருவராக விளங்கக்கூடிய விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இந்த தினத்துலதான் பிறந்தார். புகழ்மிக்க நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். பாரதத்தினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய சகோதரி இவர். தனித்தனி நாடுகளாக பிரிவதற்கு முன்பு இருந்த சோவியத் கூட்டமைப்பு, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்தியாவினுடைய தூதராக பணியாற்றிய முதல் பெண். அதோடு மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு உண்டு. கேபினட் அந்தஸ்தை பெற்ற முதல் பெண் தலைவராகவும் இவர் போற்றப்படுகிறார். இப்படி பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட விஜயலட்சுமி பண்டிட் அவர்களினுடைய வாழ்க்கை துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே மாதிரி 1926 ஆண்டு தொலைக்காட்சியின் மூலமாக வானிலை அறிக்கை முதன் முதலாக வெளியிடப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்ப நம்ம எல்லா செய்திகள்லையும் பாக்குறோம், வானிலை அறிக்கைக்குன்னு தனி பகுதிகள் எல்லாம் இப்ப செய்தி தொலைக்காட்சிகள்ல வந்துருச்சு. இன்றைய வெப்பநிலை, காற்றினுடைய ஈரப்பதம் என்ன, மழை பெய்ய போகிறதா இல்லையா, இது போன்ற வானிலை ஆராய்ச்சிகளினுடைய கணிப்புகளை எல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடியதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு பகுதி முதன் முதலாக தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்ட தினமாக இன்றைய தினம் விளங்குகிறது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அதை பின்பற்றி அப்படியே இந்த தினத்திலும் நல்ல நல்ல துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கும் ஏற்படட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர், சுந்தர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஐக்கிய அமெரிக்காவிலே வாழ்ந்த ஒரு தொழில்துறை சாதனையாளர் ஆண்ட்ரூ கர்னேகி அவர்கள், அவர் சொல்கிறார், நான் சிறிய வயதிலே மற்றவர்கள் மணக்க மணக்க பேசுவதை வியந்து பார்த்து கொண்டிருப்பேன். வயதான பிறகு மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் கவனிக்க துவங்கிவிட்டேன் என்கிறார். மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் பேச்சு, அந்த பேச்சு தான் செயலுக்கான விதை. இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வெளிப்பாடு. மனதில் நினைக்கின்ற எண்ணம் பேச்சாக வெளிப்பட வேண்டும், அந்த பேச்சு செயலாக பரிணமிக்க வேண்டும். அப்போதுதான் அது அவருக்கும் நன்மை தரும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆனால் மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு பேசுவது வேறாக இருக்கிறது. இன்றைக்கு பலரிடத்திலே அந்த ஒரு தன்மையை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதே போலத்தான் பேசுவது பிரம்மாண்டமாக இருக்கிறது, செயல் என்பது பூஜ்யமாக இருக்கிறது. இதனாலே அவர்கள் பேசும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு வியப்பு பின்னாளிலே குறைய துவங்கிவிடும். உண்மையே பேச வேண்டும், அதுதான் நல்லொழுக்கம். ஹரிச்சந்திரன் உண்மை பேசினார், அதை பார்த்து மகாத்மா காந்தி உண்மை பேசினார் என்றெல்லாம் மேடையிலே வாய்கிழிய நாம் பேசும் பொழுது பார்ப்பவர்கள் வியந்து போவார்கள். ஆனால் மேடையை விட்டு கீழே இறங்கி நாம் வாழுகின்ற இயல்பான வாழ்க்கையிலே நாம் அப்படி உண்மையை கடைபிடிக்கவில்லை என்றால், நாம் பொய் பேசினால் அன்று நாம் பேசும் பொழுது நம்மை பார்த்து கைதட்டியவர்கள் எல்லாம், பாராட்டியவர்கள் எல்லாம் இப்போது நம்மை இகழ துவங்குவார்களா இல்லையா, ஏளனம் செய்வார்கள், அப்படி பேசினாய் அன்றைக்கு இப்போது என்ன செய்கிறாய் என்று. இங்கே நிதர்சனம் எது தெரியுமா, நிஜம் எது தெரியுமா, செயல்தான். சிலருக்கு எண்ணம் சிறப்பாக இருக்கும், பாராட்டுக்கள், ஆனால் அந்த எண்ணம் செயலாக வேண்டும், அப்போதுதான் அதற்கு மதிப்பு. நாம் 1000 தத்துவங்கள் பேசலாம், வியாக்கியானங்கள் பேசலாம், ஆனால் அவற்றையெல்லாம் செயலாக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். ஆகவே நல்ல எண்ணங்கள் அவசியம், அதை வெளிப்படுத்துகின்ற நல்ல சொற்கள் அவசியம். அதையெல்லாம் விட மிக அவசியமானது அந்த நல்ல எண்ணத்தையும் நல்ல பேச்சையும் பிரதிபலிக்கக்கூடிய நல்ல நல்ல செயல்கள். எதை செய்வதற்கு மிக சிரமமாக இருக்கிறதோ அதுதானே பெருமைக்குரியதாக இருக்கும். எண்ணுவது சுலபம், பேசுவது சுலபம், சொல்லுதல் யாருக்கும் எளியே என்றார் வள்ளுவர். அடுத்தவரி என்ன, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்றார். எது ஒன்றையுமே செயலாக்குவது மனிதனுடைய இயல்பை பொறுத்தவரை மிக சிரமமான ஒன்று. அதை நாம் சிரமேற்கொண்டு செய்யும் பொழுதுதான் எல்லோரும் மதிக்கின்ற ஒரு நிலை நமக்கு வாய்க்கும். அந்த வகையிலே நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் செயல்படுத்தி, செயல் வடிவமாக்கி, அதன் மூலமாக நாமும் பெருமை பெற்று எல்லோருக்கும் நலம் கிடைக்கும் வகையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தகவமைத்துக் கொள்ளுகின்ற நாளாக அமையட்டும் இந்த நல்ல நாள் நம் எல்லோருக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. ஆஹா, வாட் எ சாங் இல்லை? ஸோ அந்த பாட்டோட வைவோடு இன்னைக்கு காலை பொழுது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அழகழகான வரிகள், அப்பப்பப்பா லைஃபோட அத்தனை முக்கியமான விஷயங்களையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி இருக்கும் அது. இல்லை, தீம்தனனா தீம்தனனா அதே நதியே ஃப்ரம் ரிதம் கேட்டு முடிச்சாச்சு. எப்படி போச்சு உங்களுடைய மண்டே? நேற்றுக்கு மார்னிங் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. எப்பவும் இருக்கிற டிராஃபிக்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஆ மண்டே ஸ்டார்டட். பரவாயில்ல, டென்ஷன் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம அனுபவிச்சாச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் வர டென்ஷன்லாம் நமக்கு பழகி போயிடும், பெருசாக வந்து தெரியாது. அதனால அப்படி ஒரு டேவாக நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் ஆகஸ்ட்டில் இருக்கோமா? ஆமாம், 18th ஆயாச்சுல்ல, அவ்வளோதான். இனி பாதிக்கு மேலே முடிச்சாச்சு ஆகஸ்ட்டில். இன்னும் ஒரு 1 full week நம்ம முடித்தோன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து புது மாசத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைப்போம், அவ்வளோதான். லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் ஹாலிடேஸ், பேக் டு ஸ்கூல் ரன், என்ன போகணும், எங்கே போகணும், என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஷோர் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி சுற்றிட்டு இருப்பீங்க. அண்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் குழந்தைங்களுக்கும் வந்து ஜாலியாக வீட்டில் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, ருட்டீனை விட்டு அவையாக இருக்கிறதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நம்புறேன் இல்லையா. ஸோ யா, அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சாச்சு பாருங்களேன். இப்போ தான் ஏதோ ஸ்கூல் ஹாலிடேஸ் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஹாலிடேஸும் முடிய போகுது, ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் சம்மரும் முடிய போகுது. தட்ஸ் த குட் நியூஸ், இல்லை தட்ஸ் த பெஸ்ட் நியூஸ். பரவாயில்ல, ஓடட்டும் இதுக்காகவே நாளும் கிழமையும். எனிவே, ஆஸ் ஆல்வேஸ், இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன். நான் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், கஜினியிலிருந்து ஒரு மாலை, அண்ட் தென் குருவி படத்துலேருந்து தேன் தேன், ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இதே மாதிரி நிறைய சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக வருது, கேளுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சமத்தா டிரைவ் பண்ணுங்கள். இனி காலையிலே வந்து ஒரு 2-3 பேர் டென்ஷன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது ஏன்னே தெரியல. நம்ம லேன்லேருந்து பக்கத்து லேனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் 2 லேனுக்கும் நடுவில் வந்து நிற்கிறாங்க, இண்டிகேட்டர் கொடுக்கறது இல்லை, சடனாக பிரேக் போடுறாங்க. அந்த மாதிரி ஹார்ட் வெளியில் வரும்ங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, ஹார்ட் வெளியில் வந்த மாதிரி அப்படி ஒரு மொமெண்ட் எல்லாம் இன்றைக்கி எனக்கு காலையில் இருந்தது. யாருக்கும் அந்த மாதிரி டென்ஷனை கொடுக்காம நீங்களும் வந்து ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுங்கள், சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், சரியா? அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோடய பேஜ்க்கு, KIRTHANA இதுதான் என்னோடய ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் அனுப்புங்க, இன்பாக்ஸ் பண்ணுங்க, எங்கேருந்து நான் பேசுறது கேட்டுட்ருக்கீங்க. சரியா, மீதி விஷயங்கள்லாம் ஒன்றுனா பேச ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler. Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
11: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 9:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். மார்னிங் கன்ஜஷன் இப்பவே ஆரம்பிச்சாச்சு போல இருக்கே. ஹெவி துபாய் ஷார்ஜா டிராபிக் அப்படின்னு சொல்லி இப்பவே வந்துருச்சு. ஆமா, பொதுவா வந்து ஒரு 7:30 மணிக்கு மேலதான் கொடுப்பாங்க, ஆனா பார்த்தாலே தெரியுது ரஷ்யா டிலேஸ் வந்து E11 அண்ட் 311ல நிறைய இருக்கு, அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவே அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்பொழுதைக்கு வந்து நம்ம ஒரு UAE அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். பயன்படுத்திக்கலாம்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: நைன்டி ஒன்னு போடு
3: 90s

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: வாட கருத்துமிக்க பாடல் ரகிட்டா ரகிட்டா கேட்டு முடிச்சாச்சு. ஜெகமே தந்திரம்ல இருந்து 7:47 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. சரி, இப்ப பாப்போம் டிராபிக்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: Just or a glance panumbodhe theriyiradhu enna na 311 la multiple places la crashes aayirukku. So nama Dubai varumbodhu vadi nediga ஒரு 1, 2, 3, 4, 5 கிராஷஸ் ஆகியிருக்கு. அங்காங்கே அங்காங்கே ஷார்ஜா பகுதியில் ஒரு 3, அதுக்கப்புறம் தாண்டி நம்ம துபாய் பார்டர் தாண்டி வரும்பொழுது மிர்திப் சிட்டி சென்டருக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி 1, 2 அப்படிங்கிற மாதிரி இல்லை, கிராஷஸாக தான் இருக்குது, கிராஷ் மயமாக இருக்குது இன்னைக்கு காலையிலேருந்து. இதே இந்த பக்கம் நம்ம 611 பார்த்தோம்னாலும் 611லையும் இந்த ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் நம்ம பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அங்கேயும் ஹெவி கன்ஜெஷன் பார்க்க முடியுது, பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆஃப் ரெட் எனக்கு தெரியுது. அண்ட் தென் இங்கே துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ராசல்கோர் ரோட் லீடிங் டுவர்ட்ஸ் அல்கேல், அங்கேயும் ஹெவி கன்ஜெஷன். அண்ட் அல்கேலில் பார்த்தோம்னா அல்கூஸ் 4th கிட்ட இந்த ஸ்கூல் ஜோன்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இது எங்கே இது, ஓ E66ல் நம்ம ஜதப் சைடில் பார்த்தோம்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஊத் மேத்தா ரோடியா, அங்கே ஊத் மேத்தா ரோடில் வந்து இந்த ராசல்கோர் சாங்சுரியெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து டுவர்ட்ஸ் ஊத் மேத்தா போகும்பொழுது அன்டில் ஜாபீல் ஸ்டேடியம் வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா நல்ல கன்ஜெஷன் இருக்குங்க, ஏன்னே தெரியலையே. ஆமாம், பயங்கர கன்ஜெஷனாக இருக்கு. அண்ட் இந்த பக்கம் D75 துபாய் ஃப்ரேமுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் பர்துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் லூலு பிரிட்ஜுக்கு முன்னாடி அண்ட் லூலு பிரிட்ஜ் தாண்டதுக்கு அப்புறமா ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது. அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் பயங்கர கன்ஜெஷன் பார்க்க முடியுது. ஸோ அங்கே நீங்கள் ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னா ஐ எம் சோ சாரி, அங்கே கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கே டைம் ஆகும் போல இருக்கு, ஏன்னா அவ்வளோ கன்ஜெஷன் பார்க்க முடியுது. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் ஷார்ஜாவோட இன்டர்னல் ரோட்ஸ் அண்ட் கிசேஸ் அண்ட் அல்நாதா சைடில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் டிராஃபிக் ஆஹா அவ்வளோ இருக்கு.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: என்னன்னா இப்பவே எப்படி இருக்கே, ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதோ, எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத யோசிச்சாதான் ஒரு மாதிரி இப்பவே பீதியா இருக்கு. எனவே அது அப்புறம் பாத்துக்கலாம். எத்தனையோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா? சரி, யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேளுங்க. நல்லா ஜாலியா ஜிலி ஜிலின்னு சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல நீங்க கேட்கிற பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். 800-8940 கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: துபாயில இருந்து சம்சுதீன் பேசுறேன்.
0: சம்சுதீன்,
2: இப்ப சொன்னீங்க டிராபிக் கன்ஜெக்ஷன், அது இப்ப நீங்க சொல்றது 100% உண்மை. அந்த ஜபீல் ஜபீல் ரோட்ல எப்பவுமே அங்க பிரிட்ஜ் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்க ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் போறவங்க மாற்று
0: நல்லது இல்லையா? ஆமா, பல இடங்கள்ல இப்போ அந்த ஜதப் ஸ்ட்ரெச்ல கூட பார்த்தா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த வழியா தான் வருவேன். ஒரு லேன் ஃபுல்லாவே பிளாக் பண்ணிருக்காங்க அங்க மேல பிரிட்ஜ் வேலை நடக்கிறதுனால. சோ லேன்ஸ் இப்ப கம்மியா இருக்கிறதுனால ஐ திங்க் டிராபிக் ஜாஸ்தியா இருக்குல்ல.
2: ஆமா, 100% உண்மை.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து உயிர உனக்காக படத்துல இருந்து பன்னீரில் நனைந்த பூக்கள் மேல தெரிஞ்ச அந்த பாட்டு தர முடியுமா?
0: ஓ எஸ், ஆஃப் கோர்ஸ் தரலாமே. உயிர உனக்காக இருந்து கண்டிப்பா ப்ளே பண்றேன். சரியா?
2: நன்றி,
0: பாய் பாய் பாய். சோ நம்ம ஷம்சுதீன் அவருக்காக இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல உயிரை உனக்காக படத்துல இருந்து அவர் கேட்ட அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி குவிக்கா இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் யார் யார் அனுப்பியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? தோஃபிக் அலி, உங்களுக்கும் காலை வணக்கம். யுவராஜ் சந்தியா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. தேங்க்யூ உங்களுக்கும் அதே. கணேஷ் சந்திரசேகரன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, வணக்கம் கீர்த்தனா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபாரூக், குட் மார்னிங். சங்கர், குட் மார்னிங். அபுபக்கர் சித்திக், அதுக்கப்புறம் சிந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் கீர்த்தனா, நான் வெக்கேஷன்ல இருக்கேன் கன்னியாகுமரியில அப்படின்ட்டு. ஐ கன்னியாகுமரியிலேருந்து கேட்டு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக நம்ம எல்லாருக்கும் ஆமையட்டும். ஓகே, பிரேக் அப்புறமா நம்ம ஷம்சுதீன் கேட்ட அந்த பாட்டு, அதுக்கப்புறம் டைம் இருந்தா இன்னும் 1-2 பாட்டுலாம் உங்களுக்காக பிளே பண்றேன். அப்புறம் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளுக்காக, அதற்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா. 89.4 தமிழ் FM. 89.4 செழித்தையும் தமிழை ஒளியே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
1: Brought to you by
3: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அடிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஊபர் கரீம் பயணிகளின் வசதிக்காக புதிய காத்திருப்பு லாஞ்ச் திறக்கப்பட்டுள்ளது. டெர்மினல் 3 இல் வாகனங்கள் பயணிகளை அழைத்துச் செல்லும்

0: அடிப்படையிலான வாகன அழைப்பு நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விமான நிலையத்தின் வாகன நிறுத்துமிட பகுதியில் ஏற்படும் கூட்ட நெரிசலை குறைத்து பயணிகளை வாகனங்களில் விரைவாகவும் ஒழுங்காகவும் ஏற்றிச் செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ஏர்போர்ட்ஸ் மற்றும் ஊபர் இணைந்து இந்த புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளன. துபாய் விமான நிலையத்துக்கு வரும் ஊபர் அல்லது கரீம் பயணிகள் விமான நிலையத்தின் ரைட் ஹெய்லிங் பிக்அப் ஏரியாவுக்கான வழிகாட்டி பலகைகளை பின்பற்றி இந்த லான்ச்சை சென்றடைய முடியும்.
1: உலகச் செய்திகள்.
0: ஓமன் கடற்கரை அருகே ஹோர்மோஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதாக ஐக்கிய ராஜ்ய கடற்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பான UKMTO தெரிவித்துள்ளது. தாக்குதலில் கப்பலில் இயந்திர பகுதியில் சேதம் ஏற்பட்டதாகவும் சம்பவத்தில் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கப்பலின் அடையாளம் மற்றும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஓமன் அருகேயுள்ள கடற்பகுதியிலும் ஹோர்மோஸ் நீரிணையிலும் சமீப காலமாக வர்த்தக கப்பல்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இதனால் அந்த முக்கிய கடல் வழிப்பாதையில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பு குறித்து கவலை அதிகரித்துள்ளது. இதனிடையே ஈரானுடன் ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒமான் இடையூறு செய்தால் அந்நாட்டை குண்டு வீசி தாக்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை வெகுவாக உயர்வடைந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. இரண்டாவது நாளாக இன்று இளைஞர் நலன், விளையாட்டு, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி, மனிதவள மேம்பாட்டுத் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகின்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்றனர். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர் சரத்குமார் ஆகியோர் பதிலளித்து பேசவுள்ளனர். நிறைவாக துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிடவுள்ளனர். மேலும் கடலூரில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனத்தின் கிணறுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து கவர ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. கர்நாடக வனப்பகுதியில் மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கர்நாடக வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று தமிழர்களின் உடல்களும் இறுதி திருப்பலிக்கு பின்னர் அவர்களின் சொந்த கிராமங்களில் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டன. இதனிடையே மூன்று பேரும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஷாக்கியா வனப்பகுதியில் போலீசாரும் வனத்துறை அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு சிதறி கிடந்த காலணிகள், பாறைகளுக்கிடையில் இருந்த தக்காளி, வெங்காயம் போன்றவற்றை சேகரித்துள்ளனர். சேகரிக்கப்பட்ட தடைய பொருட்களில் வனத்துறையினரின் பையும் இருப்பதால் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: இந்தியா மற்றும் தாய்லாந்து ராணுவத்தினர் இணைந்து மேற்கொள்ளும் 15வது மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி தாய்லாந்தில் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக 85 வீரர்களை கொண்ட இந்திய ராணுவத்தின் படைப்பிரிவு நேற்று தாய்லாந்து புறப்பட்டுச் சென்றது. இந்திய ராணுவத்தின் சார்பில் 9வது கூர்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவின் வீரர்களும் தாய்லாந்து ராணுவத்தின் சார்பில் 3வது பெட்டாலியன் வீரர்களும் இதில் பங்கேற்கின்றனர். இருநாடுகளின் படைகளும் தங்கள் செயற்பாட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் நவீன ராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களையும் இந்த கூட்டு பயிற்சியின் போது காட்சிப்படுத்த உள்ளன. கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மைத்ரி ராணுவ பயிற்சி இருநாட்டு ராணுவ படைகளுக்கிடையே சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் பரஸ்பர புரிதலை அதிகரிக்கவும் வழிவகுத்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் அவர் இலங்கைக்கு வருவார் என்று கூறப்படுகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை பயணம் தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் இடையே சமீபத்தில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தகவல்

0: கட்சிகள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு நடவடிக்கைகள், பயிற்சி திட்டங்கள், பிராந்திய பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. 2023 செப்டம்பர் மாதத்திலும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு பயணம் செய்யவிருந்த நிலையில் அப்பயணம் பின்னர் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபாவின் உயர் அதிகாரி கெவின் லமூர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜியானி இன்ஃபான்டினோவின் சர்ச்சைக்குரிய முதலீட்டு திட்டத்தை கடுமையாக விமர்சித்த சில வாரங்களிலேயே ஃபீஃபாவின் தலைமை செயற்பாட்டு அதிகாரியான கெவின் லமூர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை உள்ளிட்ட ஃபீஃபா போட்டிகளில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை விற்பனை செய்யும் இன்ஃபான்டினோவின் திட்டத்தை லமூர் வெளிப்படையாக விமர்சித்திருந்தார். அந்த திட்டம் பின்னர் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கைவிடப்பட்டது. லமூரின் ஃபீஃபாவுடனான பணியுறவு ஆகஸ்ட் 17 முடிவுக்கு வந்துள்ளதாக ஃபீஃபா செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் லமூர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணத்தை ஃபீஃபா அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் தூசி பரவுதல் மற்றும் பனிமூட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பொதுவாக வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இடியுடன் கூடிய மேகங்கள் உருவாகி மழை பெய்ய வாய்ப்புள்ளது. உள்நாட்டு பகுதிகளில் 45 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கடலோர பகுதிகள் மற்றும் தீவக பகுதிகளில் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: வைப்ஸ் எவ்ரிவேர் இல்ல. இப்போ அடுத்து பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓணம். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு விஷயமே நம்ம யூஏஇயை பொறுத்த வரைக்கும் இல்லையா. நம்ம வெளிநாட்டில் இருக்கோங்கிற அந்த ஃபீல் கொஞ்சம் கூட கிடையாது நமக்கு. எஸ்பெஷலி நம்ம இந்த ஓல்டு துபாய் சைட்லலாம் இருக்கோம், நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருக்கோம்னா சான்ஸே இல்லை, தோணவே தோணாது. நம்ம ஊரை விட ஊர் ஃபீலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்ம துபாய் தான். அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ஆர் ரூலர்ஸ் அண்ட் அந்த தலைமை இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா தே ஆர் மேக்கிங் அஸ் ஃபீல் அட் ஹோம் இல்லை, மேக்கிங் சம் ஒன் ஃபீல் அட் ஹோம். அதுவும் ஹோம் அவே ஃப்ரம் ஹோமா வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அவ்வளவு அகாமடேட்டிவா, அவ்வளவு அழகா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு தடவையும் அதை தான் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். இப்போ எங்கிட்ட கேட்டால் கூட இல்லை ஹோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும்னா எனக்கு ஐ டோன்ட் நோ, துபாய் தான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ இருக்கிற நான் வீடு இதெல்லாம் தான். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே இங்கே வந்தது வந்து என்னோட சாலிடான ஃபியூச்சரை இங்கே நான் யூனோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல. ஹோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு டக்குன்னு இங்கே தான் ஞாபகம் வரும், அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஊரே. எனவே ஸோ அவ்வளவு நம்மளை அட் ஹோம் ஃபீல் பண்ண வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியான யூஏஇயில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். எனிவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தின் விலை என்ன ஆயிற்று?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: தங்கம் விலை வந்து அந்த ரேஞ்சில தான் இருக்கு, அந்த ஹை ரேஞ்சில தான் இருக்கு. 24 கேரட் தங்கம் பார்த்தோம்னா ஒரு கிராம் இருக்கு 530 திரம்ஸ் 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 491 திரம்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: பத்தாயிரம் வந்து இப்ப நாங்க எக்யூப் பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ரஹென்சிவான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் செக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தயாரா இருக்கு குழந்தைங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அக்ராஸ் தி யூஏஇ ஃபார் 2026-2027 அகாடமிக் இயருக்காக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் வந்து நியமிக்கிறது, அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கரெக்டான கண்டிஷன்ல இருக்காங்கிறது பாக்குறது, அண்ட் சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ்க்கு எல்லாம் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ட்ரைனிங் செஷன் எல்லாத்தையும் முடிச்சு இப்போ நாங்க தயாரா இருக்கோங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து நம்ம பார்த்தோம்னா டிரைவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூப்பிட்டு ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பிளான்ஸ் இந்த வருஷம் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் வீக் 2026-27 என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷனோடு அவ்வளோ அழகாக எல்லாம் முடிச்சிருக்காங்க. அதனால தயாராக இருக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம். பசங்கள்லாம் தயாரானா மட்டும் போதும், பேரண்ட்ஸும் தயாரானா மட்டும் போதும்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: பிசிறு கேள்வி பெருல உடனே பல்த்தே.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari

0: பொதுவாக இந்த சம்மர் சீசன் வந்து கொஞ்சம் டல் சீசன் அப்படிம்பாங்க. ஹைரிங் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இருக்கும், மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, இன்னும் வேகன்சிஸ் எல்லாம் அறிவிக்கலை. இதெல்லாம் வந்து காமனாக நம்ம கேள்விப்படக்கூடிய டேர்ம்ஸ் தான். பட் இப்போ நம்ம ஆகஸ்ட் 18th இருக்கோம். அண்ட் வரக்கூடிய மாதங்கள் மோஸ்ட் ஆக்டிவாக நம்ம யூஏ இருக்கக்கூடிய மாதங்கள் இல்லையா. அண்ட் இந்த நேரத்தில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹேப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை, ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், புது புது யூனோ அட்ராக்ஷன்ஸ் வரதாகட்டும், நிறைய எல்லாமே வந்து லாட் ஆஃப் ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் இந்த யூனோ லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் இயர் அண்ட் அடுத்த இயர்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஸோ ஒரு 6 to 7 months தான் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஜாப் சீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப யூனோ நிறைய நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க, வேறு வேலைக்கு போகலாம், வேறு பொசிஷனுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி நீங்கள் வேலைக்கு போகணும், வேறு வேலைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ரைட் நோ இந்த ஜாப் சினாரியோ எப்படி இருக்குது, எந்தெந்த செக்டர்ஸில் ஹைரிங் எல்லாம் நடக்குது, அண்ட் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இட் குட் கெட் அஸ் நோட்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். ஸோ யூஏயில் ஜாப் சீக்கர்ஸாக இருக்கிறவங்க அடுத்த ரோலுக்காக நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா, டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், லாஜிஸ்டிக்ஸ், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாத்துலேயும் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று இப்போ நமக்கு வந்து தனியாக தெரியணும்னா, கட்டாயமாக ஏஐ ஃப்ளூவன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஏஐ வந்து சரியாக பயன்படுத்த தெரியணும். ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சாட் ஜிபிடி கிட்டேயோ இல்லை கிளாட் கிட்டயோ ஜெமினாய் கிட்டயோ இல்லை வெவ்வேறு டூல்ஸ் கிட்டே ஏஐ டூல்ஸ் கிட்டே போய் கேட்குற மாதிரி இல்லாமல், நம்ம ஐடியாஸை எப்படி ஏஐ வச்சு என்ஹென்ஸ் பண்ணி அதை இன்னும் பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி, அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸோடைய பயன்பாடு கற்றுக்கிறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம செய்யக்கூடிய ரோலுங்கிற மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டடான ஃப்ளூவன்சி அண்ட் ஏஐ லிட்ரஸி வந்து உங்களுக்கு இருந்ததுனாலே கண்டிப்பாக ஒரு எட்ஜ் கிடைக்கும் உங்களுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது. அண்ட் துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து ஹைரிங் அனீவனாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதே அபுதாபியை பார்த்தோன்னா, ஃபினான்ஸ், டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ராசல்ஹேமாவில் வந்து கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்தந்த செக்டர்ஸில் ஆக்டிவாக ஹைரிங் எல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் துபாயினுடைய ப்ரைவேட் செக்டர் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் வந்து இப்போது லைக் செக்டர்ஸ் லைக் டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸில் ஹைரிங் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக மட்டுமே வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. என்ன தான் வந்து ஒரு பக்கம் வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து நம்ம ராசல் ஹேமாவில் பார்த்தோன்னா, இஃப் ஐம் நாட் ராங், இந்த வின் குரூப் ஆஃப் யூனோ ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வந்து ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஒன்று கொண்டு வராங்க, ரிசார்ட்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க, அதுக்கே வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து ஹையர் பண்ண போகிறாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இப்போ டூரிஸ்டினுடைய வரத்து வந்து எப்படி இருக்க போகுது இந்த பீக் சீசனில் அப்படிங்கிறத பொறுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் பற்றியும் நமக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நல்ல ரோல் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஹையரிங் ப்ராசஸ் வந்து மச் மோர் டிமாண்டிங்காக இருக்குது. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எபிலிட்டி டு ஷோ வாட் எக்ஸாக்ட்லி கேன் யூ கான்ட்ரிபியூட், அது வந்து நல்ல கிளியராக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், ஏஐ ஃப்ளூவன்சி அண்ட் டேட்டா லிட்ரஸி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் என்ட்ரி லெவல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இப்போது மார்க்கெட்டில் காம்படிஷன் ஹாஸ் பிகம் லைக் கம்பேரிட்டிவ்லி டஃப் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யூனோ ஒரு டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வேலையில் போய் லேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. நிச்சயமாக வந்து நமக்கு இந்த மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆர் அட்லீஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் மார்க்கெட்டுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ சிவி, பர்சனல் பிராண்டிங், நெட்ஒர்க்கிங் அண்ட் லிங்க்டினை வந்து ப்ராப்பர்லி பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப அவசியமானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அதனால் பாருங்கள், அண்ட் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஆர் ஓவர்சீஸ் ஹையர்ஸ் யாருக்கு இங்கே ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெக்ரூட்டர் சொல்கிறது யூஏயில் போத் UAE பேஸ்டாக இருக்கிறவங்க அண்ட் இன்டர்நேஷனல் கேண்டிடேட்ஸையும் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அகேன் இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஜஸ்ட் அப்ளை அப்படிங்கிறத கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அண்ட் லிங்க்டின் வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட், டெக்னிக்கல் அண்ட் சீனியர் ரோல்ஸுக்கு வேலை தேடுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதை தவிர்த்து இண்டீட், கல்ஃப் டேலண்ட், அதுக்கப்புறம் வந்து பேட், இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷனல் entry level and administrative positionsக்கு helpful ஆ இருக்கும். and Naukri Gulf வந்து பார்த்தோம்னா again அடுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு sought after channel ஆ பார்க்கப்படுது. ரீலொகேட் பண்ணி கல்ஃப்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் ஏஷியாவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்குது. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அவுட்லுக் ஃபார் 2027 அப்படின்னு சொல்லி பார்த்தா, எஸ் ஹையரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இட் வில் கண்டினியூ இன் டு 2027, ஆல்தோ 2026க்குள்ளேயே வந்து நிறைய ரோல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஜாப் சினாரியோ யூஏயில். ஸோ நீங்கள் எங்கே ஃபிட்டன் ஆக போகிறீங்க ஆர் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்ஸ்கில் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணோன்னா நிச்சயமாக உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எனிவே, ஆல் தி பெஸ்ட் யூ. அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல டிசியிலேருந்து இந்த ஹேங்கோவா. ஓ மை காட், எவ்வளவு கேட்டாலும் இந்த பாட்டு வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கல, அதனால இன்னும் ஒரு முறை கேட்கலாம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாராச்சா.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: Damn it.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Iyer's premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home, there's no home like that.
1: This hour of Mersal morning is brought to you by Pride collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
8: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 8:52 மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம இந்தியால சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் பேனிங் அண்ட் பிளாக்கிங் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பரப்பக்கூடிய அக்கவுண்ட்ஸை பேன் பண்ணி பிளாக் பண்றது. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா இந்த ஆண்டுடைய தொடக்கத்திலிருந்து இது வரைக்கும் 100,000 இன்ஸ்டாகிராம் பதிவுகளை வந்து மத்திய அரசு முடக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் தெரியுது. அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து 80,000 பதிவுகள், யூடியூப்ல 15,000 பதிவுகள், இதெல்லாம் வந்து மத்திய அரசு இந்த ஆண்டு முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வெளியாகுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அண்டர் 16 சில்ட்ரனால யூனோ யூஸ் பண்ணப்பட்ட சில அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதையும் வந்து க்ளோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மும்முரமாக தீவிரமாக அப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு பேக் இன் இந்தியா. ஏன்னா சோஷியல் மீடியா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் எதுவுமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இல்லையா, நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அவது ஒரு பரப்பணும்னாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா தான் இப்போ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட். இது வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் நம்புறமோ இல்லையோ சோஷியல் மீடியாவில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பார்த்து ஆராயக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அது இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். எனிவே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன விஷயம் அது? வெதர் ஃபோர்காஸ்ட் இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுது வெதர் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நேற்றையும் வந்து ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பெய்யுங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 50 degrees Celsius ஹிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி சொல்லியிருக்காங்க. ஆமாம், நேற்றுக்கு 49 அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து கட்டாயமாக 50 degrees Celsius இன் பார்ட்ஸ் ஆஃப் UAE நம்ம எதிர்பார்க்கலாம். அதோடு சேர்த்து லேசான மழை, கூடவே டஸ்டோடு சேர்ந்த காற்று, எல்லாம் வந்து காம்பினேஷனாக நம்மளை வந்து போகுது. கான்ட்ராஸ்டிங்கான வெதர் கண்டிஷன் தான் நம்ம கண்ட்ரி முழுக்க இருக்கும். ஒரு பக்கம் மழை பெய்யற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வெயில் சுட்டரிக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல, எஸ்பெஷலி இந்த சுஹேப் ரெஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த கோர்ஃபகான்ல தானே இருக்குது. ஆமா, ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா லோ லைங் கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதே அங்க வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு இந்த பிரைவேட் வெதர் என்தூசியஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஒரு 22-23 degrees Celsius கிளவுட்ஸ் வந்து நம்ம டச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கீழே ஒரு தாழ்ந்த ஒரு யூனோ ஆல்டிடியூட்ல வந்து நம்மளால தொட முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. And connective cloud formation சில இன்டர்னல் ஏரியாஸ்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுஹேல் ஸ்டார் வர வரைக்கும் வெயில் நம்மளை போட்டு சுட்டரிச்சு தாக்க போகுது. ஆனா August 24th அப்புறம் ஹோப்ஃபுல்லி லேசான ஒரு ரிலீஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் August 24th இருந்து படிப்படியா வெதர் வந்து மாறும். அண்ட் பை September 24th பொழுது ப்ராப்பரா நமக்கு இந்த கொடுமையான ஒரு வெயில், கடும் வெப்பம், இதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எஸ்பெஷலி வெயிலை கூட தாங்கிடலாம் நம்ம, இல்லையா? ஆனா இந்த ஹியூமிடிட்டி தான் வந்து தாங்க முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஹியூமிடிட்டியும் வந்து படிப்படியா குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னித்துக்கான வெதர் ஃபோர்காஸ்ட்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சௌமியா அன்புமணி ஆகியோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு வேலையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியது. இவ்விவகாரம் தொடர்பில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தளி ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய நிகழ்வு என்று பாஜக எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்தார். இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், கர்நாடக அரசு 3 பேரின் குடும்பத்துக்கும் இடைக்கால நிவாரணமாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது என்றார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக முறையான நீதி விசாரணைக்கு கர்நாடக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். விசாரணைக்கு பிறகு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடகா உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினாா்.

0: அரசு பணியாளர் நியமன தேர்வை ரத்து செய்து முதல்வர் உத்தரவு பிறப்பித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் சிபிஐ விசாரணைக்கும் மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஓமானில் கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சது என்ற கங்கான கமகி திபுது சதுரங்க பெரீரா மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான மோதரை சது அல்லது சமித்புர சது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டார். கொழும்பு 15 முகத்துவாரம் சமித்புர பகுதியைச் சேர்ந்த 38 வயதான திமுது சதுரங்க பெரீரா 2025 ஆண்டு மார்ச் 22 திகதி போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்த 2 ஆண்டுகளில் அரசு சேவைகள் மற்றும் செயற்பாடுகளில் 50% ஏஜென்டிக் AI எனப்படும் தன்னாட்சி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளது. அரசு சேவைகளை துரிதமாகவும் திறமையாகவும் வழங்குவதுடன் முடிவெடுக்கும் செயல்முறையை விரைவுபடுத்தவும் செயற்பாட்டு செலவுகளை குறைக்கவும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அமீரக பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் மொஹமத் பின் ராஷித் அல் மக்தூம் தலைமை அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் அரசின் டிஜிட்டல் மாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: பிலிப்பீன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளியில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மாணவரும் அடங்குவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜாம்போங்கா நகரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. முதற்கட்ட காவல்துறை தகவலின்படி துப்பாக்கிச்சூடு நடத்திய 9 வகுப்பு மாணவர் துப்பாக்கி மற்றும் மற்றொரு சக்தி வாய்ந்த துப்பாக்கியை பள்ளிக்குள் கொண்டு வந்து வகுப்பறையில் இருந்த மாணவர்களை நோக்கி சுட்டுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் தொடர்கிறது. இன்றைய போட்டியில் தமது 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாட ஆரம்பித்துள்ள இந்திய அணி சற்று முன்னர் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 49 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்திய அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆனார். KL ராகுல் 25 ஓட்டங்களுடனும் தேவ்தத் படிக்கல் 21 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இந்திய அணி 227 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: டாம் தூம், மறைந்த இயக்குனர் ஜீவா அவரு லாஸ்டா இயக்கின ஒரு திரைப்படம் அது. ஸோ டைரக்டர் ஜீவா சினிமாடோகிராஃபரா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானாரு. பி சி ஸ்ரீராம் அவரு கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி ஒரு டைம் பீரியட்ல வந்து அவ்வளவு படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இயக்குனர் சங்கரோடைய ஆஸ்தான சினிமாடோகிராஃபரா அவர் இருந்திருக்காரு. பல படங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு டைரக்டராகவும் அவருடைய வேலையை ஆரம்பிச்சாரு. ஸோ 12B படம், ரன், அதுக்கப்புறம் உள்ளம் கேட்குமே, உன்னாலே உன்னாலே, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான படங்கள், பயங்கர யூத்ஃபுல்லாக இருக்கும். அவரோட படங்கள் வந்து தனியாக தெரிகிற மாதிரி அவருடைய கேரக்டரைசேஷன் படங்களில், பிக்சரைசேஷன், அந்த ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னாலே இயக்குனர் ஜீவா அவரோட படம் அப்படின்னு சொல்லி தெரியும். லைக் யங்ஸ்டர்ஸால் பெரிதும் விரும்பப்பட்டு ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர் கம் சினிமாடோகிராஃபர். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த திரைப்படம், அதாவது தாந்தும் படத்துடைய ஷூட்டிங் ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சடனாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவர் இறந்தும் போனார். தட் வாஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் டீம், அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் எல்லாருமா சேர்ந்து சமம் இந்த படத்தை இயக்கி முடிச்சு அதுக்கப்புறமா வெளியிட்டாங்க தாம் தூம். அந்த படம் தான் இது. ஸோ தாம் தூம்ல இருந்து ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கோல்ட் ரேட்ல ஏதாவது மாற்றம் இருக்கா பாக்கலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: அதேதான், 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 530 திரும் 75 fils, 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 491 திரும் 50 fils.
1: இன்று தங்கத்தின் விலை Gold Rate Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அமீரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் ஆகிய நமக்கு அடுத்த ஓப்பன் ஹவுஸ் செஷன் அறிவிச்சிருக்காங்க எம்பசி ஆஃப் இந்தியா அபுதாபி. அமீரகத்தில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய கவனத்திற்காக அபுதாபியில் இருக்கிற நம்ம இந்திய தூதரகம் எம்பசியில் வந்து ஓப்பன் ஹவுஸ் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியர்களுக்கு இன் ஜென்ரல், இங்கே அமீரகத்தில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா அந்த குறைகள்லாம் வந்து என்ன எதுங்கிறத கேட்டு அட்ரஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷன் வழங்கறதுக்காக ஒரு ஓப்பன் ஹவுஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து தொழிலாளர் நலன், கல்வி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த கேள்விகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் இதற்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 21ஆம் தேதி, கம்மிங் 21st நடக்க இருக்கு. அண்ட் டைமிங் பார்த்தோன்னா மத்தியானம் 2 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. ஸோ 21st அப்படிங்கும் பொழுது வர வெள்ளிக்கிழமை, எஸ், எம்பசி ஆஃப் இந்தியா அபுதாபியில் நடக்க இருக்கு இந்த ஓப்பன் ஹவுஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Back to back.

என்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

9:31 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப் நெக்ஸ்ட் 90s நாட் அவுட்ல பூவெல்லாம் கேட்டு பார்ல இருந்து செனியோரிட்டா, அண்ட் தென் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல சிவாஜி படத்துல இருந்து பலேலக்கா இந்த பாட்டெல்லாம் பிளே பண்ண போறேன். ஸோ பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இல்ல, மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருப்பீங்க, அண்ட் நம்மளுடைய ஒரு நாளுடைய முக்காவாசி நேரத்தை நம்ம டிரைவிங்லயே செலவழிக்கிறோம் இல்லையா. அண்ட் இங்க நம்ம யூஏஏ பொறுத்த வரைக்கும் சேஃபான டிரைவிங் ப்ராக்டிசஸ் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக பெனல்டிஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஸ்ட்ரிக்டா இருக்கு. அதுல இப்பதான் நான் பார்த்தேன் என்னன்னா, அபுதாபியில ஒருத்தருக்கு 6 months ஜெயில் அண்ட் 100,000 திரம்ஸ் ஃபைன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கமிட் பண்ண ஒரு டிராபிக் ஒஃபென்ஸ்க்காக ராங் வேல டிரைவ் பண்ண அந்த காரணத்தினால அபுதாபியில ஒரு டிரைவருக்கு 100,000 திரம்ஸ் ஃபைன் அண்ட் 6 months ஜெயில் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அபுதாபி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தது என்னன்னா, மோட்டரிஸ்டோடைய வெஹிக்கிளையும் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணியிருந்திருக்காங்க, லைசன்ஸையும் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஏஇ லாஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு, ஸ்ட்ரிஞ்சன்ட் பெனல்டிஸ் வழங்குறாங்க, ஹெஃப்டி ஃபைன்ஸ் அண்ட் வெஹிக்கிள் சீஷர்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் நம்ம கரெக்டா டிரைவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ June 2026 பார்த்தா ஒரு அபுதாபி மோட்டரிஸ்க்கு வந்து 6 months பிரிசன் அண்ட் 50,000 திரம்ஸ் ஃபைன் கொடுத்துருந்திருக்காங்க. எதுக்குன்னா, ரெக்லஸ் டிரைவிங், கண்ணா பின்னானு ஓட்டினதுக்காக. அதுவும் அபுதாபியில ஸ்பெஷலி ரூல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டரா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இங்க நம்ம டிரைவ் பண்ணும்பொழுது இப்போ 100 speed limit அப்படின்னா அந்த 20 kilometer பஃபர் வந்து துபாயில அண்ட் மற்ற எமிரேட்ஸ்ல எல்லாம் கொடுக்குறாங்க, பட் அபுதாபி அண்ட் அலேன்ல அது கிடையவே கிடையாது. ஸோ அபுதாபிக்கு கீழே வரக்கூடிய இடங்கள், ஒடவர் விச்சுவர் ஏரியாஸ் கமிங் அண்டர் அபுதாபி, அங்கே வந்து இந்த 20 kilometer பஃபர் இருக்காது. அது யூஏஇக்கே வந்து பல வருஷங்களான நிறைய பேரே வந்து அந்த 20 kilometer பஃபர் இல்லை அப்படிங்கிறது தெரியாமல் ஓட்டிட்டு போயிட்டு ஃபைன் வாங்கியிருக்காங்க, ஆர் மறந்து போய் ஏதோ ஞாபகத்தில் 100 தானே 120 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபைன் வாங்கினதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ டிரைவ் பண்ணும்பொழுது எப்போவுமே கவனம் கட்டாயமாக டிரைவிங் மேலே இருக்கணும். யூனோ, இந்த டிஸ்ட்ராக்டட் டிரைவிங்கோ, ஃபோன் பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டுட்டு இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம்னா தட் இஸ் ராங் ராங் ராங். அண்ட் ஒரு பக்கம் வந்து ஃபைன் கிடச்சிரும் அப்படின்ற அந்த ஒரு பயத்தையும் தாண்டி ஃபைன் விடுங்க, காசு இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், பட் நம்ம ஹியூமன் லைஃபோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு அதனால ஏற்படக்கூடிய அந்த பெர்மனன்ட் டேமேஜ் எல்லாம் நினச்சி பார்த்தா, ச்சே அப்போ நம்ம ஒரு நிமிஷம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த ஃபோனை அப்போ நான் தொடாமல் இருந்திருக்கலாம், இவன் எனக்கு மெசேஜ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் வி கேன் நாட் ரிவர்ஸ் தட் டேமேஜ். அதனால எப்பவுமே நம்ம வந்து இட் இஸ் பெட்டர் சேஃப் இல்லையா, இட் இஸ் பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி, அதை மட்டும் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ நினச்சிக்கிட்டு சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். பார்த்தேன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வேண்டாம் சரியா. ஸோ ரெண்டு பாட்டு, என்ன பாட்டுன்னு சொல்லிட்டேன்ல, ஆமாம் அதே தான், பூவெல்லாம் கேட்டு பாருலேருந்தும் சிவாஜி படத்துலேருந்தும் ரெண்டு பாட்டு கேட்கலாம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.

0: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: ஓகே, சிச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. 311ல் பார்க்கும்பொழுது கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மியாகிருக்கு, இருந்தாலும் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் வந்து ஆல் அலாங் த வே ஃப்ரம் யூனோ கிசேஸ்லேருந்து மிர்திஃப் எல்லாம் தாண்டி போகிற வரைக்கும் நம்ம டுவர்ட்ஸ் துபாய் பார்த்தோன்னா அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் கப்புள் ஆஃப் கிராஷஸ் ஆல்சோ கிசேஸ் சிமெட்ரி தாண்டி அண்ட் மிர்திஃப்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டு கிராஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் தென் E11லேயும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பட் கிராஷ் எதுவும் இல்லை. பட் E66 இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் அன்யூஷுவல் டிராஃபிக்காக பார்க்கப்படுறது இதுதான். நம்ம ஊத் மேத்தா ரோடில் அந்த ஜதவ் தாண்டி டுவர்ட்ஸ் இந்த லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட் வரைக்கும் பயங்கர கன்ஜெஷனாக இருக்குது. ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த ரோடு ஒர்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக, ஐ மீன் நான் யூஸ்வலி வரக்கூடிய ரூட் தான் அது, ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் மோஸ்ட் லேனை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே டைவர்ட் பண்ணி பாக்கி ரெண்டு லேன் ஒரு ரெண்டரை லேன் பக்கம்தான் வந்து நமக்கு கிடைக்குமே. ஸோ கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கிறதுனால எஸ்பெஷலி அங்கேருந்து டுவர்ட்ஸ் ரைட் போகும்பொழுது இந்த எக்ஸிட் 1A 1B இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஜெஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் லேன் க்ளோஷர். ஏன்னா அங்கே வந்து பாலத்தினுடைய வேலைகள்லாம் வந்து நடைபெற்று இருக்கிற காரணத்தினால இப்போ அங்கே கொஞ்சம் அன்யூஷுவல் டிராஃபிக் பார்க்க முடியுது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா எங்கே இந்த கிராஷ், D71ல் ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்த்தோம்னா டுபாய் மால் பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அங்கே ரெண்டு சைட்லையுமே லைக் எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. டவுன் டவுனுடைய முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ராசல்கோர் ரோட்லையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. JVC JVT பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் அல்கேலையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய கன்ஜெஷன் இந்த ஏரியாஸில் தான் இருக்கு. அதனால இந்த ரூட்ஸ்ல எல்லாம் போறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க. ஏதோ சில்லாக் சாங் ஆஃப் தி ஹவர்ல ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், கேளுங்க.
1: Traffic update.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: In the Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song of the hour.
0: Brought to you by
2: Plots Nale Propshil Dane. For details call 056 415 4242.

0: ஒரு திரகம் வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: Are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: $600,000 in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட நூலகங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் உள்ளன என்று ஏவா வேலு தெரிவித்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். திருச்சி, கடலூர், சேலம், கோவை, நெல்லையில் கட்டப்பட்ட நூலகங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதனிடையே முதல்வர் அலுவலகத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்களுக்காக கலைஞர் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றினார் என்றும் அவர் கூறினார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்கின்றதா என அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஏவா வேலு வலியுறுத்தினார். முதல்வர் அலுவலகத்தை தற்போது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தற்போதுள்ள அறையிலேயே பணிகளை பார்க்க வேண்டியதுதானே என்று ஏவா வேலு குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: வளர்ந்த பாரதம் இலக்கு நோக்கிய பயணத்தின் முதற்படியாக வங்கி சீர்திருத்தங்களுக்காக விரைவில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான பொதுத்துறை வங்கிகளின் 2 நாள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்ததுடன் முக்கிய முன்னுரிமைகள், உருவாகி வரும் புதிய வாய்ப்புகள் மற்றும் வங்கி நிதித்துறையில் மாறி வரும் சூழல் குறித்து விவாதிப்பதற்காக இந்த மாநாடு பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களின் தலைவர்களை ஒன்றிணைத்துள்ளதாக தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் 2026-27 கல்வியாண்டுக்கான வட்டியில்லா மாணவர்

0: ஒன்றில் ஆங்கில பாடத்தில் குறைந்தது ஒரு சாதாரண சித்தியை பெற்றிருக்க வேண்டும்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2026-27 கல்வியாண்டு தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களை பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்ல சுமார் 10,000 பள்ளி பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாக அமீரக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இந்த பேருந்துகள் தேவையான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 10,000-க்கும் மேற்பட்ட பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் அதே எண்ணிக்கையிலான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு மேற்பார்வையாளர்கள் புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக விரிவான பாதுகாப்பு பயிற்சியை முடித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: யுக்ரைன் போரை பிரிட்டன் திட்டமிட்டு தீவிரப்படுத்தி வருவதாக ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. மேலும் பிரிட்டன் இரத்த களரி குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு உடந்தையாகவும் இணை குற்றவாளியாகவும் செயற்படுவதாக ரஷ்ய தூதரகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கு பதிலளித்த பிரிட்டன் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக யுக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஸ்பெயின் அணியின் நட்சத்திர மிட்ஃபீல்டர் ராட்ரி மான்செஸ்டர் சிட்டியில் இருந்து பார்சிலோனா அணிக்கு மாறுவதற்காக ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா நகரை வந்தடைந்தார். பார்சிலோனா மற்றும் மான்செஸ்டர் சிட்டி இடையே சுமார் 65 மில்லியன் பவுண்ட் மதிப்பிலான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 30 வயதான ராட்ரி லா லீகா சாம்பியனான பார்சிலோனாவுடன் 4 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராட்ரி, பார்சிலோனா வந்தடைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி, பார்சிலோனாவுக்காக விளையாடுவது ஒரு பெரும் கனவு என்று தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். கடலோர பகுதிகள் மற்றும் தீவக பகுதிகளில் இன்று 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, உமல் கொயின் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: Star of the Month.

சியான் விக்ரம் பாடுவாருன்னு தெரியும், கீர்த்தி சுரேஷ் பாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவங்க பாடின பாட்டு தான் வந்து இப்ப நம்ம கேட்ட பாட்டு, மெட்ரோ ரயில் பாட்டு, சாமி 2 படத்துல இருந்து டிஎஸ்பி மியூசிக்ல. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தினா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல, கண்டு கொண்டேன் படத்துல இருந்தும் வேல் படத்துல இருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக. ரெண்டுமே வந்து டோலி டிஃப்ரெண்ட் ஜானர்ல, டிஃப்ரெண்ட் ஃபீல்ல இருக்கிற பாட்டு, இருந்தாலும் தனித்தனியா கேட்கும்பொழுது நல்லா இருக்கும். ஒரு பாட்டு வந்து ஹரிஹரன் அவர்கள் பாடியிருப்பாரு, அடுத்த பாட்டு வந்து நம்ம சிங்கர் ஹரிச்சரண் அவர் பாடியிருப்பாரு. ஸோ ரெண்டு பாட்டும் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் சம்திங் எக்ஸைட்டிங் டு கிவ் யூ. ஆமா, நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்டிமேட்டான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சாப்பாடு இல்லையா? சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ் ஓர் அந்த ஒரு நிறைவு திருப்தி, அதுக்கு ஈடணையே கிடையாது. ஒரு பக்கம் என்னதான் நம்ம உடம்பு ஓடுறதுக்கு ஒரு ஃபியூலாக நம்ம சாப்பாட்டை பார்த்தாலும், இன்னொரு பக்கம் வந்து மென்டலி, சைக்கலாஜிக்கலி, இமோஷனலி நம்மளை திருப்திப்படுத்துறதும் வந்து அன்டவுட்டட்லி சாப்பாடு தான். அதுவும் நல்ல சுவையான உணவு, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டாக இருந்ததுன்னா கேட்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கலி ஃபுட்டீஸ் ஆகிய நாம் வந்து அடிக்ட் ஆகி போயிடுவோம். ஸோ அப்படி நம்ம துபாயில் பார்த்தீங்கன்னா ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்காக நான் சொல்கிறேன், கேளுங்களேன். நல்ல டேஸ்டியாக நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி அதே சுவையோடு நல்ல ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேரியன் ஃபுட் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 நாள் முன்னாடி அவங்களோட அடுத்த பிரான்ச்சும் துபாயில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பாரம்பரிய டேஸ்ட்டில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், சாட், ஸ்ட்ரீட் ஃபுட், ஃப்ரூட், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ், ஸ்வீட் சேவரிஸ்னு அவ்வளோ வெரைட்டியும் ஒரே இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து இன்னும் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாத ஜெயின் ஃபுட் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பொதுவாக எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு தான் இருக்கும். இவங்கள்ட்ட வந்து 2 மெனு வச்சிருப்பாங்க, ஒரு வந்து ஜெயின் மெனு, இன்னொன்று வந்து நார்மல் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புர்ஜ்மன் எக்ஸிட் 1 ராக் பேங்க் பக்கத்தில் தெரியும் இல்லையா அந்த இடம், ஸோ அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னும் ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா August 13 ஜாவ்ஸாலையும் அவங்களுடைய புது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து JLT அண்ட் துபாய் இன்டர்நெட் சிட்டியில் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. சரி, இதில் என்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு உங்களுக்காக கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஃபுட் போய் நீங்கள் அங்கே சாப்பிட்றதுக்காக கிஃப்ட் வவுச்சர், ஃபுட் வவுச்சர் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்களுக்காக தராங்க. சரியா? ஸோ ரெண்டு பேருக்கு இப்போ எங்கேயாவது நான் கொடுக்க போகிறேன், யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நான் போயிருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆக்சுவலி நாங்கள் போக தான் போகிறேன், அதெல்லாம் வந்து லேட்டர் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்ம சோஷியல் மீடியா பேஜஸில். பட் ஃபார் நவ் உங்ககிட்ட வந்து ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் நான் கேட்பேன். ஆமாம், கேள்வி கேட்காம எப்படி நான் உங்களை வந்து சூஸ் பண்ணுறது, இங்கி பிங்கி பாங்கி போட்டா? அதனால சிம்பிளான ஒரு கேள்வி தான் உங்கள்ட்ட நான் கேட்குறேன். சரியா? கொஞ்சம் அந்த லைட்டாக நீங்கள் ரீசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாமே. நம்ம ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிரான்ச்சை எங்கே ஓப்பன் பண்ணாங்க துபாயில் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. யூ நோ வேர் டு ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ட்டு கிடையாது, இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கோம், இன்டர்நெட் காலத்தில் இருக்கோம். அதனால நான் கேட்குற இந்த கேள்விக்கான சரியான பதிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0502528940 நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேரோட சேர்த்து ரெண்டு பேருக்கு நான் வவுச்சர்ஸ் தரப்போறேன். இன்னும் ஒரு முறை உங்களுக்காக நான் கேள்வியை சொல்கிறேன், ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை நம்ம துபாயில் எங்கே ஓப்பன் பண்ணாங்க? ஆன்சர் அனுப்புங்க பார்ப்போம். Back to back.

0: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
1: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy-oda prime spot la unga plot-a book pannunga. Co-sponsored by
4: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: அடடே பரவாயில்லையே, எல்லாரும் எனக்கு ரைட் ஆன்சர் தான் அனுப்பிட்டு இருக்கீங்க. குட் குட் குட். கரெக்டா ரீசர்ச் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கான பதில் அனுப்பியிருக்கீங்க. கேள்வியா என்னது, அச்சுச்சோ மிஸ் பண்ணிட்டேனே, இப்போதான் நான் டியூன் இன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டோன்ட் வாரி, இன்னும் டைம் இருக்கு. என்னன்னா, இங்க நம்ம துபாயினோட ஒரு பிரீமியமான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், அவங்களுடைய பிரான்ச் வந்து இப்போ ரீசெண்டாக ஓபன் பண்ணியிருக்காங்க இரண்டு இடங்கள்ல. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பிரான்ச்சஸ் அவங்களுக்கு இருந்தது. ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்டோட முதல் கிளை நம்ம துபாயில எங்க ஓபன் பண்ணாங்க, அதுதான் வந்து என்னோட கேள்வியாக இருந்தது. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை சரியா சொன்னீங்கன்னா, சரியா சொல்றவங்கல இருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஐயர்ஸ் ரெஸ்டாரண்ட் வழங்குற ஃபுட் வவுச்சருங்க, ஜாலியா போய் அவங்களோட ஃபுட்லாம் வந்து டேஸ்டியான ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்கான ஃபுட் வவுச்சர் தரேன் அப்படின்னு சொல்லி கேள்வி நான் கேட்டிருக்கேன். சரியா, ஸோ த கான்டெஸ்ட் இஸ் ஸ்டில் ஓபன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை மட்டும் எனக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா போதும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் துபாயில எங்க ஓபன் பண்ணாங்க அப்படிங்கறதான் என் கேள்வி. ஸோ 0502528940 வாட்ஸ்அப் வழியா அவங்களோட ஆன்சர் சொல்லுவீங்களாம். சரியா, அடுத்தது வந்து சிவா மனசுல சக்தி, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல என்ன பாட்டு, இதய முரளி படத்துல இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு நான் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு புது காத்திருப்பு அறை, ஒரு வெயிட்டிங் லாஞ்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ டெர்மினல் 3ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லாஞ்ச்ல வந்து நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ், டேபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ப்ராப்பர் செக்யூர்ட் ஏரியா, ஏசி, ஏர் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதிகளோட லாஞ்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஓகே, டிராஃபிக் எப்படி இருக்கு ரோட்ஸ்ல? 311 ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. ஆமாம், எங்கன்னா நம்ம முகேசனா தேர்ட்னு எனக்கு கேட்டது இந்த லேபர் அகாமடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் வழியில் பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. நல்ல கன்ஜெஷன், ஹெவி கன்ஜெஷன் தெரியுது. அண்ட் இந்த பக்கம் நம்ம E66 அந்த ஊத் மெத்தா ஜாதவ் ஸ்ட்ரெச்சில் இருக்கிற கன்ஜெஷன் குறைஞ்ச பாடு இல்லை. ஐ திங்க் இட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி இல்லை, ஏன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அது முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பீக் ஹவர்ஸில் பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. பட் ஃபார் நவ், காலையில் ஆரம்பித்த அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் இப்போ வரைக்கும் கிளியர் ஆகவே இல்லைங்க. சரியா? அண்ட் தென் வேற எங்கே D89 நம்ம ஏர்போர்ட் ரோடில் ரைட் ஆப்போசிட் சென்டர் பாயிண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், ரஷீதியா சென்டர் பாயிண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால் அந்த ஹோல் ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், ஸோ அந்த பக்கம் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா அதற்கான காரணம் இதுதான். இதை தாண்டி வேறு எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. Drive safe.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 9:50 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மிக்ஸ் ஆஃப் நொஸ்டால்ஜியாவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சில பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு 20 உனக்கு 18 படத்துல இருந்து சந்திப்போமா பாட்டு. யூனோ சில படங்கள்லாம் வந்து அந்த ரிலீஸ் ஆன டைம்ல மேபி நம்ம இருந்த அந்த ஒரு வயசை வச்சு பார்க்கும்பொழுது லாஜிக்கெல்லாம் யோசிக்க மாட்டோம்னா, இப்போ யோசிச்சா வந்து என்ன லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும்ல. அதுதான் சில படங்களை வந்து நம்ம லைஃபினுடைய வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல பார்க்கணும். அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கும்பொழுதும் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல புது புது விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும். சிலது ரிலேட் பண்ணிக்க முடியும், சிலது ரிலேட் பண்ணிக்க முடியாது, சிலது அப்ப புரிஞ்சிருக்காது இப்ப புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து இந்த திரைப்படங்களுடைய பியூட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல எனிவே கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா கேள்வி அனௌன்ஸ் பண்ணதுக்கு நான் சொன்னேன் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணணும்ட்டு. ஆனா இவ்வளவு ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கலங்க. எதுக்கு என்ன அப்படின்னா, இங்க நம்ம துபாயினுடைய ப்ரீமியம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்டான ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், அவங்க நமக்கு ஃபுட் வவுச்சர்ஸ் தர போறாங்க. அவங்களுடைய டேஸ்ட் வந்து இட் இஸ் டாப் நாச். நம்ம துபாயில வந்து பல கிளைகள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பேக் டு பேக் ரெண்டு பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்டோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் நம்ம துபாயில எங்க திறக்கப்பட்டது அப்படின்ட்டு. JLT ஜுமேரா லேக் டவர்ஸ் அப்படிங்கறத வந்து சரியான பதில். சில பேர் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் போயிட்டு என்ன டேட்டு என்ன இயரு அப்புறம் வந்து அட்ரஸ் எல்லாம் கூட அழகா எனக்கு நீங்க டைப் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. சூப்பருங்க, வெரி குட். உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். இருந்தாலும் ரெண்டு பேரை தான் நம்ம கம்யூனிஜி செலக்ட் பண்ணுவாரு. ஸோ அப்படி செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரெண்டு வினர்ஸ் யார் அப்படின்னா, கார்த்திக் அண்ட் ஆட்லின் லீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும். நம்ம ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் வழங்குற ஃபுட் வவுச்சர்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம டீம் வந்து சீக்கிரமாவே உங்ககிட்ட தொடர்பு கொள்வாங்க. அண்ட் மற்றவங்க எல்லாம் வின் பண்ணாதவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, மற்ற ஷோஸ் எல்லாம் கேளுங்க. ஓகே, அங்கேயும் வந்து உங்களுக்கு வவுச்சர்ஸ் இருக்கு. பட் ஐ வுட் சே வவுச்சர்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கோ போய் சாப்பிட்டு பாருங்க. அவங்களுடைய டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல பாரம்பரிய சுவையில சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், அதுக்கப்புறம் வந்து சாட், ஸ்ட்ரீட் ஃபுட், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ், அவ்வளோ வெரைட்டிஸும் ஒரே இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வெஜிடேரியன் ரவர்ஸ்க்கு ஒரு பாரடைஸ் அப்படின்னே சொல்லுவேன். அவங்களோட ஃபியூஷன் டிஷ்ஷும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் சரியா. அவ்வளோ எக்ஸ்டென்சிவான மெனியூ, இன்ட்ரெஸ்டிங்கான மெனியூ. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஃபுடியாக இருந்தீங்கன்னா தரோவாக என்ஜாய் பண்ணுவீங்க இவங்களுடைய மெனியூ சரியா. அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி சைட், இவங்க கிட்ட வந்து ஆனியன் அண்ட் கார்லிக் இல்லாத தனி ஜெயின் ஃபுட் மெனியூவும் இருக்குது. ஜெயின் ஃபுட்டும் எப்போ போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால யூ ஹாவ் டு கோ அண்ட் ட்ரை ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்ஜ்மன் எக்ஸிட் 1 ராக் பேங்க் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே பர்துபாய் சைடில். அண்ட் அவங்களுடைய ஓஜி பிரான்ச், ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து JLTல இருக்கு. அண்ட் தென் துபாய் இன்டர்நெட் சிட்டியில் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. அண்ட் August 13 ஜாப்ஸாவிலும் அவங்களுடைய புதிய கிளை இப்போ செயல்பட்டுட்டு வருது. அதனால விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கூகுள். இருந்தாலும் நம்பரும் நான் சொல்கிறேன், ஓகே, 0503108255 சரியா. ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் போங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ரைட் நவ் நீங்க என்ஜாய் பண்றதுக்காக ஒரு பாட்டு உங்களுக்காக பிளே பண்ணிட்டு பய சொல்லிட்டு நான் கிளம்புவேன். 800-8940 கால் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரமா அடிச்சுட்டு தான் இருக்கு. ஓகே, யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங், எத்தனை மணி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், மைதீன் பாபா பேசுறேன்.
0: மைதீன் பாபா, என்ன பாட்டு வேணும்? நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்காரு பாஷா படத்துல இருந்து, தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு. எப்ப கேட்டாலும் வந்து அப்படி கூஸ்பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பாட்டு அப்படின்னா இந்த ஒரு பாட்டு சொல்லலாம். சோ தங்க மகன் பாட்டு மைதீன் பாபாக்காக பிளே பண்ணிட்டு நானும் கிளம்புறேன். நீங்களும் வந்து சமத்தா டிரைவ் பண்ணுங்க, சேஃபா இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே, டேக் கேர். நாளை காலையில 7 மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். இப்போ நெக்ஸ்ட் மது வருவாரு மசாலா கேஃபேக்கு. மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா என் நேரம் எங்கிருந்து வேணும்னாலும் கேட்கலாம் நம்மளோட ஷோஸ், சாங்ஸ் எல்லாத்தையும் சரியா. பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் அலுவலக பணிக்கான டெண்டர் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முதல்வர் அலுவலகத்திற்கு விடப்பட்ட புதிய டெண்டரில் விதிமீறல் இடம்பெற்றுள்ளதாக நாளிதழ் செய்தியொன்றை மேற்கோள் காட்டி திமுக எம்எல்ஏ ஏவா வேலு தெரிவித்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அதற்கு பதிலளித்தார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் ஏவா வேலு பேசினார் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார். 100 சதுர அடிக்கும் குறைவாக உள்ள அறையில்தான் முதல்வரின் செயலாளர்கள் பணியாற்றுகின்றனர் என்றார். வசதியான இடம் வேண்டும் என்பதால்தான் முதல்வர் அலுவலகம் மறுசீரமைக்கப்படுவதாக அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் பதிலளித்துள்ளார். 3 தமிழர்களின் கொலையை தமிழக தலைவர்கள் கண்டித்தது தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளித்தார். கர்நாடக விவகாரத்தில் தமிழகம் தலையிடக்கூடாது என்று டி கே சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாநிலங்களுக்கு தங்களின் சொந்த பிரச்சினைகள் உண்டு என்று தெரிவித்த அவர், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கின்றோம் என்று கூறினார். தமிழக அரசியல் கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரிய நிலையில் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் பதிலளித்தார். தமிழக தலைவர்கள் யாரும் பிற மாநில நிர்வாகத்தில் தலையிட முடியாது என்று அவர் கூறினார். 3 பேர் கொலை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்ட நிலையில் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் பதிலளித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் சகோதரர் மகில் சேனாரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரான மகில் சேனாரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டார். நாடு முழுவதும் உள்ள மீன் விற்பனை நிலையங்களை நிறுவுவதிலும் பராமரிப்பதிலும் உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சகோதரரான மகில் சேனாரத்ன 2010-2012 காலப்பகுதியில் இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: இந்திய விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்தும் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கையை அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் வரவேற்றுள்ளனர். இந்தியாவுக்கு செல்வதற்கும் இந்தியாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு திரும்புவதற்கும் குறிப்பாக பண்டிகை காலங்களில் பள்ளி விடுமுறைகள் மற்றும் அவசர நேரங்களில் விமான கட்டணங்கள் அதிகமாக இருப்பதால் இந்நடவடிக்கை தங்களின் நிதி சுமையை குறைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் நேற்று விசாரித்ததுடன் மத்திய அரசு தயாரித்திருந்த புதிய

0: பல ஆண்டுகளாக நிலவி வரும் மோதல்கள் மற்றும் நம்பிக்கையின்மை காரணமாக இருதரப்புக்கும் இடையே இன்னும் அதிக நம்பிக்கை இல்லை என்று குஷ்னர் குறிப்பிட்டார். அதிபர் டிரம்ப் ஓர் உடன்பாட்டை அவசரமாக எட்ட விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கு தேவையான கால அவகாசத்தை வழங்க அவர் தயாராக இருப்பதாகவும் குஷ்னர் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்டம் காலையில் இன்று தொடர்கிறது. தமது இரண்டாவது இன்னிங்ஸ் துடுப்பிடித்தாட ஆரம்பித்துள்ள இந்திய அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ரிஷப் பந்த் 21 ஓட்டங்களுடனும் த்ருவ் ஜுரேல் 5 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் இலங்கை அணியின் தினேஷ் அந்திமால் காயமடைந்த நிலையில் முன்னெச்சரிக்கை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். காலி மைதானத்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்டின் நான்காவது நாள் ஆட்டத்தில் பவுண்டரியை தடுக்க முயன்றபோது சந்திமால் பாய்ந்து விழுந்தார். இதில் அவரது வலது தோள் மற்றும் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ராசல் கைமா, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்க எத்தியாட் ரயில்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க, சரியா? உங்க வீடு இப்போ துபாயில இருக்கு, துபாய் ஸ்டேஷன் வரத்துக்குள்ளேயே நான் போயிட்டு வரணுமே அபுதாபி டு ஃபுஜைரா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அதுக்கு நீங்க காரை ரெண்டை எடுத்து அதுல ஃபுல் பெட்ரோலோட டெபாசிட் இல்லாம காரை ஓட்டி செல்லலாம். என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுல நீங்க எந்த விதமான அட்வான்ஸ் பேமெண்ட்டும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 80 திர்ஹம்ஸ்ல இருந்து 200 திர்ஹம்ஸ் வரைக்கும் ரெண்ட் வந்து மாறுபடும். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் அலவன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸ்டாண்டர்டா. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் ரெண்டல் சர்வீஸ் அபுதாபி அண்ட் ஃபுஜைரா ஸ்டேஷன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரயில் டு ரோடு சர்வீஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கார்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குட்டி கார்லேருந்து பெரிய கார்லேருந்து எல்லா காருமே இருக்கான். ஸோ வாக் இன்ஸும் அலவுடான். நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு சார் கார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி நீங்கள் புக் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எத்தியாட் ரயில் புக் பண்ணுவீங்கல்ல வெப்சைட்டில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும்ல, அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் புக்கிங்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து 5 இயர் பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறதுனால ஈஸியாக உங்களுக்கு ரீரவுட் ஆகும், அங்கேயும் நீங்கள் போயிட்டு புக் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ எத்தியாட் ரயில் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ரெண்டு காரையும் சேர்த்து யூஸ் பண்ணுவீங்களாமா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்வீங்களாமா?
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஒரு பக்கம் டெக்னிக்கல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் கோல்டு வந்து முழுக்க முழுக்க இப்போ ஜியோ பொலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கும் அங்குமாக இருக்கிறது. 24 கேரட் தங்கத்தோட ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு எவ்வளவு ரேட்டுங்கிறத சொல்றேன்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 529.50, 22 கேரட் தங்கம் 490.25, 21 கேரட் தங்கம் 470 AED, 18 கேரட் தங்கம் 402.75 AED.
2: இன்று தங்கத்தின் விலை
4: gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
1: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: அவன் கிரிக்கெட் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, பெருசாக கிரிக்கெட் மேட்சஸ் நடக்கிறது கிடையாது. இப்போ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து ஒரு பக்கம் இங்கிலாந்து அயர்லாண்டு போயிட்டு பயங்கரமாக படுதோலி அடைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா இப்போ ஸ்ரீலங்கா கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க, கரெக்டா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா தான் இந்தியா 5 விக்கெட் போயிருந்தாலும் லீடு வந்து 300 ரன்னை தொட்டுருச்சு. ஸோ இந்தியா லீட் பை 298 ரன்ஸ் இப்போது. ஸோ டே 4 ஆஃப் செகண்ட் செஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் டீ பிரேக்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 1/2 hour கழிச்சு விக்கெட்ஸ் எதுவும் போல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 1.25 days தான் வந்து ஆப்போனன்ட் டீமோட மொமெண்டம் வந்து பயங்கரமாக பிரேக் ஆகும். ஸோ அந்த டைமில் வச்சு ஸ்ரீலங்கா ஆல் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக இந்த கிரவுண்டு பார்க்குறதுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஏரியல் வியூ, பேர்ட்ஸ் ஐ வியூவில் இந்த கிரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ஐயோ இங்கே போயிட்டு ஒரு 6 மாதம் இருந்துட்டு கிரிக்கெட்லாம் பார்த்துட்டு நல்லா செலவு பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான கிரவுண்டு. பட் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கே போய் ஆஸ்திரேலியாவை சம்பவம் பண்ண புலிக்குட்டீஸ், சரி, இவங்களை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். பங்களாதேஷ் டீம் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படி, ஃபுல் டீம் ஆஸ்திரேலியாவோட சப்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த போட் பிரசிடென்ட் 11 இருக்குல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் ஆஸ்திரேலியன் டீம், பேட் கமின்ஸோட டீம் அதை போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அதுவும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டலாம் அந்த மேட்ச் ஜெயிக்கல, கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷ் வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் கிரிக்கெட் உலகத்தில் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். அப்படியே ஃபுட்பால் ஆக்கின்னு வருவோம். இந்தியா வந்து இங்கிலாந்து கூட ஹாக்கி மேட்ச்சில் நேற்று 4-2 அப்படின்னு தோத்து போயிட்டாங்க. சைனா கூட பெண்கள் வந்து 2-2 அப்படின்னு ட்ரா பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ ஆண்கள் ஹாக்கி டீம் வந்து எப்படியாவது இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் வின் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லீடில் தான் இருந்தாங்க, பட் 3rd and 4th quarter இங்கிலாந்து கோல் அடித்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு 90s பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது 89.4 தமிழ் FM. Stay tuned.
1: Masala Cafe, brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City-ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home. There's no home like that.
3: நேக்கனா 91 போடு.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: ஆக்சுவலாக விவேகம் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் அப்படி நல்லா தான் போகிற மாதிரி இருக்கும். மேபி அந்த ஃபஸ்ட்டு சீன்னால அப்படி ஆயிடுச்சோ என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்து நெவர் கிவ் அப் டேவா, நெவர் கிவ் அப் அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ சாங் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், நல்ல ஒரு பிரமாதமான பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதை அப்படியே எடுத்து நான் அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8980. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: லைட்டாக ரேடியோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள்
1: சார். உங்களோட பிக் ஃபேன், டெய்லி கேட்டுட்டு இருக்கோம்.
0: நன்றி ஐயா. உங்கள் பேர்?
1: என் பேர் அருண் பாண்டி. அருண் கூட உங்கள் இதில் கப்பல் வாஷிங் பண்ணியிருந்தேன்.
0: ஓ கிரேட் கிரேட் கிரேட். சொல்லுங்க மிஸ்டர்.
1: சூர்யா ஃபேனும் நீங்கள் கொடுத்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: அதனால் யூ ஆர் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். சொல்லுங்க மிஸ்டர் அருண் பாண்டி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: சார்? எனக்கு வந்து இந்த முரட்டு காலையில் ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, அந்த அண்ணனுக்கு ஜெய் அந்த பாட்டு சும்மா அடிப்படியாக போட்டு விடுங்க.
0: ஓகே, நான் போட்டு விடுறேன்.
1: ஓகே ஓகே
0: சார். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் அருண் பாண்டி. அடுத்து நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம், தாவூத்.
0: தாவூத், என்ன பாட்டு வேணும் தாவூத்?
2: எனக்கு வந்து மாறால் வந்து யார் அழைப்பது
0: யார் அழைப்பது போட்டுறவா? ஓகே தாவூத், டன்.
2: தேங்க்யூ,
0: ஹாவ் அ நைஸ் டே. இந்த ரெண்டு பாட்டி எடுத்து எடுத்து போட்டுட்டு அவன் வந்து தொடர்ந்து பேசுகிறேன். இந்த நெவர் கிவ் அப் டேவை பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி விவேகம் படத்தை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் வச்சிங்களேன். அதாங்க அந்த அக்ஷராசன் தேடி போகிறது அந்த சீனாக நல்லா தான் இருக்கும். எங்கே தவறு விட்டார்ன்னு தெரில. பல்கேரியா போலீஸ்ட்டு போயிட்டு தமிழில் பேசிட்டு கீழே விழுவார்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும் தெரியுமா, நான் வீரன்லாம் உட்காந்து இந்த வாரம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சிறுத்தை சிவா சீரீஸை வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. பட் இருந்தாலும் அந்த திரைப்படங்கள்லாம் வந்து டிவியில் ரீவாட்ச் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் பயங்கரமாக இருக்குது. அந்த படங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம இந்த ரெண்டு பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசுவோம். எங்கேயும் போடாதீங்க, ஸ்டே டியூன்ட்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

காலக்கெல்லாம் பெம்பிர் காடு இந்த கொம்பு இல்ல.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைத்தது ஏன் என்று திமுக எம்எல்ஏ ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேம்பாட்டு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். திமுக அரசின் திட்டங்களை எம்எல்ஏ ஏவா வேலு பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில் தலைவர்களுக்கு சிலைகள், மணி மண்டபங்கள் அமைத்து தந்தோம். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில்தான் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்தோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை காமராஜர் உணவு திட்டம் என மாற்ற வேண்டிய அவசியம் என்னவென்று வினவினார். வேறு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வைக்கலாமே, நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பெயர் வைப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் என்பது பொதுவான சொல், அது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர் அல்ல. ஆகையால் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்றுதான் பெயர் வைத்தோம் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: மத்திய பிரதேசத்தில் இன்று காலை நேர்ந்த சாலை விபத்தில் 8 பேர் பலியாகினர். விபத்தில் சிக்கிய மேலும் 32 பேர் காயமடைந்தனர். சாலையில் படுத்திருந்த கால்நடைகள் மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக டிராக்டரை ஓட்டுநர் திருப்பிய போது அது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரி மீது மோதியது. விபத்தில் சிக்கி 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்தச் சட்ட மூலம் ஆகியவற்றை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிக

0: அபுதாபியின் ஷேக் ஜாயத் பெரிய பள்ளி வாசலுக்கு 2026 முதல் 6 மாதங்களில் 31 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருகை தந்துள்ளனர். ஷேக் ஜாயத் கிராண்ட் மசூதி மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மொத்தமாக 31,27,607 பேர் மசூதி மற்றும் அதன் வசதியை பயன்படுத்தியுள்ளனர். இதில் 18,41,305 பேர் தொழுகை மற்றும் இஃப்தார் நிகழ்வுகளில் பங்கேற்றவர்கள் ஆவர். மேலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 12,41,808 பார்வையாளர்களும் இதில் அடங்குகின்றனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்க ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என துருக்கி ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்துவான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வலியுறுத்தியுள்ளார். இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் பேசிய போது ஈரான் விவகாரத்தில் தூதரக ரீதியான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைதி முயற்சிகளுக்கு துருக்கி தனது ஆதரவை வழங்கும் என்றும் எர்துவான் தெரிவித்தார். ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் துருக்கி, அமெரிக்கா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட மத்தியஸ்த நாடுகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வருகின்றது. மேலும் இருதரப்புக்கும் இடையிலான பதற்றத்தை குறைக்க இடைத்தரகராகவும் செயற்பட்டு வருகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பங்களாதேஷுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய ஜேக் வெதரால்ட் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மேட் ரென்ஷோ அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டி டாவினில் நடைபெற்ற நிலையில் அதில் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து 2வது டெஸ்ட் போட்டிக்கான 13 பேர் கொண்ட அணியில் இந்த ஒரு மாற்றம் மட்டும் செய்யப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மாலை வேளையில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், ராஸ் அல் கைமா மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: Star of the month.

0: ஓகே, நம்ம கோல்ட் ரேட்லாம் பார்த்துட்டு பேசிக் சினானிகல்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம பேசுவோம். சரியா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 402.75 dirhams, 21 கேரட் தங்கம் 470 dirhams, 22 கேரட் தங்கம் 490.25, 24 கேரட் தங்கம் 529.50 ஏடியா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் Brought to you by 32 years of legacy, Ain Gold Wallet.
0: Okay, school season ஆரம்பிக்க போகுது. ஸ்கூல்ஸ்லாம் திறக்கவிருக்கு. அதனால் நீங்கள் வந்து சில பல டிராஃபிக் ரூல்ஸை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னென்னங்கிறத இப்போ நான்
1: சொல்கிறேன். Brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Improper parking near school zone, fine. அதுக்கப்புறமா ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாடி அப்படியே பார்க் பண்ணி அதை பிளாக் பண்ணுறது, ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட் சீட்டில் சைல்டை உட்கார வைக்கிறது, சைல்டு ரெஸ்ட்ரெயின்ட், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வயலேஷன், ஃபைன். 400 திர்ஹம்ஸ் வித் 4 பிளாக் பாயிண்ட்ஸ். சீட் பெல்ட் போடலை, ஃபைன். அதுக்கப்புறமா மிடில் ஆஃப் த ரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாப் பண்ணுறது, ஃபைன். பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் வந்து அந்த கோடு இருக்கும்ல அதுக்கு நடுவில் போய் நிற்கிறது, ஃபைன். அதுக்கப்புறமா பர்டிகுலராக ஸ்கூல் ஜோனில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்டடாக அப்படியே மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா ஃபைன். ஸ்கூல் ஜோனில் கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக போயிட்டீங்கனாலும் டெஃபினட்டாக ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் 300 திர்ஹாம்ஸு அப் டு 3000 திர்ஹாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல் ஜோனில் வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒன்றுக்கு 10 தடவை ஜாகிரதையை நீங்கள் ஓட்டுங்க. அண்ட் ஸ்கூல் பஸ்க்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா 100% ஃபைன். ஸோ நீங்கள் வந்து 1000 திர்ஹாம்ஸ் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ 10 பிளாக் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டாப்னு போட்டு தான் வண்டி நிறுத்துவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து புதுசாக வந்து இப்போ தான் லைசன்ஸ் எடுத்துருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் மெசேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: புத்தி கொஞ்சம்

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நமக்கு லைஃப்ல சில விஷயங்கள்லாம் தோணும். உதாரணத்துக்கு இவங்க படம் இப்போ வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நடிகர் ஜெய்சங்கர். இவர் வந்து அந்த காலத்தில் நடிச்சுட்டு போயிட்டார். இப்போ அவர் வந்து இருந்து இப்போ அவரோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அப்படின்னு ஒரு ஆங்கில டைரக்டர் இருக்கார். அவர் வந்து பயங்கரமாக சைக்கோ, ரியர் விண்டோ இந்த மாதிரி எத்தனையோ படங்களை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குமாமா, ரொம்ப நல்லா இருக்கா ஊன்வாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எரா மாதிரி போயிட்டாங்களே, இவங்க இந்த எராவில் இருந்திருக்கலாமே. உதாரணத்துக்கு விஜய் அவர்களே வந்து இப்போ லவ் படங்கள்லாம் நிறையா நடிச்சு எப்படி இருக்கும் அப்படிலாம் கூட நீங்கள் எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருப்பீங்கல்ல. இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசலாம். வணக்கம், யாரும் இருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நமக்கு வந்து தலைவி நடிச்சது, தலைவி தான். அவங்க ஒரு ஜென்ரேஷன் மாறி பிறந்திருந்திருக்கலாம்,
0: கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கலாம் அப்படின்றீங்களா?
1: லேட்டா பிறந்திருந்திருக்கலாம். நீங்க அவங்களுக்கு யார பேரா போட்டாலும் செட் ஆவாங்க. அதாவது அந்த ரஜினி அதெல்லாம் இல்ல, நீங்க வந்து ஒரு புது நடிகரை கொண்டாந்து பேரா போட்டாலும் கரெக்டா இருக்கும்
0: உங்களுக்கு. ஓகே,
1: ஆமா சிம்ரன் நான் சொல்லிடுறேன், மத்தவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல.
0: எனக்கு அது தெரியுது, அஜித் குமார் அண்ட் சிம்ரன் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருந்தா.
1: பிரசாந்த் சிம்ரன் தான் நல்ல பேரு.
0: பிரசாந்த் சிம்ரன் ஒரு முரட்டு பேர், அது அண்டர் ரேட்டட் பேர் ஆஃப் தமிழ் சினிமா அது.
1: அந்த மாதிரி ஆமா.
0: இல்ல இவங்க ரெண்டு பேர் இப்ப படங்கள் நடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: இப்ப ஓகே தான், ஆனா அந்த பழைய ஃபீலிங் நமக்கு கிடைக்காது.
0: ஆ கரெக்ட் தான்,
1: அந்த ஏஜ்ல ஒரு ஃபீலிங் வரும்ல.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அது கிடைக்காது.
0: மேபி இப்படி நீ யோசிக்கலாம்ல, நான் கொஞ்சம் ஏலியா பிறந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படி நீ யோசிக்கலையா?
1: இப்ப எல்லாம் ஈஸியா இருக்கு. ஒரு ஆமா, ஒரு 2010 இந்த மாதிரி அவங்க நடிக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி ஸ்டோரி இருந்திருக்கணும். அது வேற விஷயம்,
0: பல பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ஆசை தானே போடுறோம், விடுங்க, தப்பு கிடையாது.
1: ஆமா ஆசை தானே போடுறோம், அவ்வளவுதான்.
0: நடக்க போறது இல்லை எப்படி. எனிவே தேங்க்யூ,
1: தேங்க்யூ.
0: பாப்போம். ஓகே டன் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, மகிஷ் உங்களோட பேசினதுல. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டு எந்த ஒரு பீரியட் இப்ப இருந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொன்னல, ஜெய்சங்கர், சிவாஜி கணேசன் அவர்கள், பாகவதர், இந்த மாதிரி எந்த நடிகர்கள்லாம் இப்ப இந்த அப்படி ஜென்ரேஷன்ல சாய பயங்கர் மியூசிக்ல இப்போ வந்து பாகவதரும் சேர்ந்து சாய பயங்கரும் சேர்ந்து ஒரு மியூசிக் இருக்கும். இந்த மாதிரி ஹைபோதெட்டிக்கலா நீங்க யோசிச்சு எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் jafsaவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய், என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
5: Golden song of the hour. Golden song of the hour.
2: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஸோ எந்த ஒரு பழைய ஆர்டிஸ்ட் இந்த காலத்தில் வந்து நடித்தா செம்மையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை டைரக்டர் ஆகலாம், யாராக வேணா இருக்கலாம், டென்ட் குட்டா காலமாக இருக்கலாம், இல்லை 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு நம்ம படம் பார்த்த காலங்களாக இருக்கலாம். இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 90s 80s வந்த படங்களுக்கெல்லாம் உச்சகட்ட வரவேற்பு இருக்கும் தமிழ்நாட்டில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியடில் நீங்கள் வந்து ஒருவேளை பிறந்திருந்தால் அதை வந்து செலிப்ரேட் பண்ண நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அது இந்த பீரியடில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ப்ரைம் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சதீஷ், நல்லா
1: இருக்கேன்.
0: சதீஷ்
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: கோதாவரி வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை
1: போடுறீங்க,
0: அவரோட பட்டிமன்றம் அரட்டை இறங்கும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா,
1: ஐயோ
0: ஃபயரா இருக்குங்க அவர் படம்லாம்.
1: இன்னும்
0: செமையா இருக்கும்.
1: ஆமா, அந்த ஸ்கேல்ல இப்ப வந்துட்டு யாரும் எடுக்கிறது கிடையாது. அவரோட மூவியில அப்படிதான்
0: இருக்கும்.
1: உண்மை எனக்கு தோணுச்சு.
0: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ சதீஷ் கால் பண்ணதுக்கு. மகேஷ் எங்களோட பேசினதுல விசு அவர்கள் இவரோட படங்கள்லாம் ஒருவேளை நீங்க பாக்கல, நீங்க ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகக்கூடிய ஏஜென்சி அப்படின்னா போய் பாருங்க, யூடியூப்ல போடுங்க இருக்கும். வணக்கம், யாரும் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மிஸ்டர் முகமது, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
0: ஓகே சொல்லுங்க மிஸ்டர் முகமது.
2: அவரு அப்பயே பண்ணாங்க, அது இப்ப இருக்க ஜெனரேஷன் இன்னும் அது கனெக்ட் ஆகும். ஏன்னா அப்போ வந்து அந்த மாதிரி பேசுறதுலாம் ஈஸி கிடையாது. ஆனா அவர் அப்பயே அதெல்லாம் பண்ணிட்டாரு. அது இப்போ பண்றப்போ அது இன்னும் அவங்களுக்கு இதாகும். அதே மாதிரி ஜனகராஜ் சார்,
0: ஜனகராஜ் சார் சொல்லிருக்காங்க.
3: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: Malaya Street, all industrial areas connecting Malaya Street, E11 towards Sharjah, Al-Daid Road towards Wasit Square roundabout, and இதே பக்கம் யூனிவர்சிட்டி சிட்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் இருக்கு டிராஃபிக். அல் ஜதாஃப் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. நீங்கள் அல் ஜதாஃபில் அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க, E66 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ் ரோடு எடுத்து நீங்கள் அந்த சைடு போகும்போது டூ ஜபில் பேலஸ் அந்த பக்கம் போகும்போது D73 ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டே இருக்குது, அதனால் அங்கே பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஊதுமேத்தா ரோட்லேயும் நல்ல ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி இந்த ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் பக்கத்தில் E311 டுவர்ட்ஸ் துபாய் வர டைரக்ஷனில், அபுதாபி டு துபாய் வர டைரக்ஷனில் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க.
3: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Master, சூட ஒரு பாட்டு.
4: Incoming.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burj man exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் அறையை மாற்றும் பணிக்கான டெண்டர் அறிவிக்கும் முன்பே பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாருடைய உத்தரவின் பேரில் பணிகள் தொடங்கப்பட்டன என்று அவர் வினவினார். இதன் அடிப்படையில் ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டார். பணிகள் தொடங்கிய பின் டெண்டர் கோரியது ஏன் என்று அவர் வினவினார். முதல்வர் அலுவலகம் தயார் செய்யும் பணிக்கான டெண்டரில் விதிமீறல்கள் என்று டிடிவி தினகரன் குற்றம் சுமத்தினார். விதிமீறல்கள் நிரம்பிய டெண்டர்களேதான் தாவிக்க அரசின் வெளிப்படைத்தன்மையா என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு முதல்வர் விஜயின் பதில் என்ன என்று அவர் வினவினார். முதல்வர் அறை டெண்டரிலேயே விதிமீறல் என்றால் மற்ற துறைகளின் நிலை என்ன என்ற சந்தேகம் எழுகின்றது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மை என்ற சொல்லை பெயரளவுக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக செயற்படுத்தவும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தின் விழிஞ்ஞம் சர்வதேச துறைமுகம் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இதன் மூலம் கேரளத்தின் கடற்சார் வர்த்தக துறையில் முக்கிய புதிய கட்டம் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விழிஞ்ஞம் துறைமுகத்தில் இருந்த முதல் ஏற்றுமதி சரக்கு கண்டெய்னர் அனுப்பப்பட்டதன் மூலம் வழக்கமான எக்ஸிம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான தொடக்கம் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த துறைமுகம் சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடத்துக்கு அருகில் அமைந்துள்ளதால் இந்தியாவுக்கும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடையிலான சரக்கு போக்குவரத்தில் முக்கிய மையமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவிட்ட நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலணியின் உறுப்பினராகவும் செயற்படும் இவர் வங்கியியல் துறையின் அனைத்து பிரிவுகளிலும் 20 வருடங்களுக்கும் மேலான சேவை அனுபவத்தை கொண்டவராவார். இவர் 2013 ஆண்டில் மத்திய மாகாணத்தின் சிறந்த பால் சார்ந்த உப தயாரிப்பு தொழில் முனைவோராகவும் மதிப்பீடு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அவர் உரிமம் பெற்ற சுற்றுலா வழிகாட்டி விரிவுரையாளர் உட்பட பல துறைகளில் அனுபவம் வாய்ந்த ஒருவராவார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஊபர் மற்றும் கரீம் பயணிகளின் வசதிக்காக புதிய காத்திருப்பு லாஞ்ச் திறக்கப்பட்டுள்ளது. டெர்மினல் 3 வாகனங்கள் பயணிகளை அழைத்துச் செல்லும் முக்கிய பிக்கப் பகுதியில் இந்த லாஞ்ச் அமைக்கப்பட்டுள்ளது. துபாயின் கடும் கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு பயணிகள் குளிரூட்டப்பட்ட இந்த லாஞ்சில் வசதியாக காத்திருக்க முடியும். பயணிகளுக்காக இருக்கைகள், வேலை செய்வதற்கான மேசைகள் மற்றும் கைபேசிகளை சார்ஜ் செய்ய USB-C, USB-A உள்ளிட்ட சார்ஜிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஊபர் எக்ஸ் மற்றும் கரீம் கம்ஃபோர்ட் பயணிகளுக்காக தனி வரிசை மற்றும் பின் அடிப்படையிலான வாகன அழைப்பு நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.

0: இணைந்து தாக்கல் செய்த வழக்கை அடிப்படையாக கொண்டது. குழந்தைகளின் தனி உரிமையை பாதுகாக்கும் கூட்டாட்சி மற்றும் மாநில சட்டங்களை மெட்டா நிறுவனத்தின் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்கள் பல்வேறு வகைகளில் மீறியுள்ளதாக அம்மாநிலங்கள் குற்றம் சாட்டியுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்துக்கு எதிரான பாகிஸ்தானின் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் விளையாடுவது தொடர்ந்தும் சந்தேகத்துக்கிடமாக உள்ளது. விரலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து அவர் குணமடைந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் அணி நிர்வாகம் கடைசி நேரத்தில் அவரை அணியில் சேர்ப்பதா என்பது குறித்து முடிவு செய்ய உள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் துடுப்பாட்டத்தின் போது பாபர் அசாமின் வலது கையில் காயம் ஏற்பட்டது. இங்கிலாந்தின் பெக்கன்ஹாமில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் அவரது அதே வலது கையில் மீண்டும் பந்து தாக்கியது. இதனையடுத்து பாபர் அசாம் காயம் காரணமாக ஆட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறது தான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: வெல்கம் பேக் நண்பர்களே, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, துபாய் மெட்ரோ அண்ட் ஆர்டிஏ பஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 12 to 3 PM இந்த மிட் டே பிரேக் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த சேர்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இடம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மொத்தமாக 23 டெம்பரவரி ரெஸ்ட் ஏரியாஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த வருஷம். ஸோ 15 இது 23 மாறி இருக்கு. குறிப்பாக சென்டர் பாயிண்ட், அல்ஃபுர்ஜான், டிஎம்சிசி, புர்ஜுமான், இபன் பட்டுட்டா, இஎன் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் அண்ட் பல்வேறு பஸ் ஸ்டேஷன்ஸில் இந்த டெம்பரவரி ஃபெசிலிட்டிஸை நீங்கள் பார்க்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் ரெஸ்ட்டும் எடுக்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Perfect. நம்ம தலைப்புல தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் பாத்துட்டு வந்துடலாமா?
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, ஸோ 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 402.75 திரஹாம் சார் இருக்கு. 21 கேரட் தங்கம் 470 திரஹாம் சார் இருக்கு. 22 கேரட் தங்கம் 490.25 அண்ட் 24 கேரட் தங்கம் 529.50 ஏடியா இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
4: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: ஓகே, ஸோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோ இல்லை ஒரு இயக்குனரோ இந்த காலத்தில் வந்து படம் எடுத்தாலோ இல்லை நடித்தாலோ செமையாக இருக்கும் அப்படின்னோ, அந்த இயரால் நம்ம பிறந்திருக்கலாம் அப்படின்னோ, இல்லை இந்த இயரால் அவங்க பிறந்திருக்கலாம் அப்படின்னோ நமக்கு ஒரு தாட் இருந்திருக்கும்ல, அது யார் எந்த இயரா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். பாட்டு முடிஞ்ச உடனே கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. நான் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் ஃபோன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க.
2: பேக் டு பேக்கு
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான
1: group of companies.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: Sir, Imper Sweetie.
6: பாட்டு
7: கேட்க

0: தலைப்பை நாம தொடருவோம். அதுக்கு முன்னாடி
1: Discover the power of Jet Ore with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: மலையா ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஸ் போட்டா இருக்கு இன்டர் ஸ்லேரியாஸ் அண்ட் மலையா ஸ்ட்ரீட் அண்ட் யூனிவர்சிட்டி சிட்டி சைடு E312 சார்ஜா போயிட்டு இருக்கீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட் ஆரம்பிக்குது டுவர்ட்ஸ் மலையா ஸ்ட்ரீட் தாண்டி போகும்போது. அதே மாதிரி E11லயும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. இன்னும் அந்த ஜதாஃப் பக்கம் சாரி ஊதுமேதா ரோட்ல வந்து இன்னும் அந்த டிராஃபிக் வந்து கிளியர் ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் அப்படியே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஷேக் சைத் ரோட்லயும் ஒரு கிராஷா இல்லை, ஷேக் சைத் ரோட்டில் கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோட்டில் தான், புர்ஜ் கலிஃபா பக்கத்தில். மற்றபடி வேற எங்கேயும் துபாய்க்குள்ளே பெரிய ஒரு பிளாக் இங்கே நான் பார்க்கல. பட் இருந்தாலும் அல்பர் ஷா ஃபஸ்ட் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டே இருக்குது. அண்ட் கரெக்டாக D63 இந்த கிராஷ் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால சிக்கிமில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை, பார்த்துக்கோங்க. சரியா
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: All right, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அந்த காலத்து நடிகர்கள், அந்த காலத்து டைரக்டர்ஸ் யார் இப்போ இந்த ஜெனரேஷன்ல பிறந்து இந்த ஜெனரேஷன்ல படம் எடுத்திருந்தா சமையா இருந்திருக்கும், ஆர் நம்ம எந்த காலத்துக்கு அப்படியே போய் அந்த அட்மாஸ்பியரை அந்த ஒரு வைபை வந்து அப்டைன் பண்றோம் அப்படின்னு அது நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தேன். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹாய்ண்ணா, உங்க பேரு?
2: பரத்.
0: பரத், ஓகே, சொல்லுங்க பரத். ஓகே மேடம், தேங்க்யூ பரத் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. தொடர்ந்து பேசலாம். இப்ப 90s பாட்டு ஒன்று வருது, அதுக்கப்புறமா கருத்துள்ள ஒரு தலைவர் பாட்டு வருது, கேட்டுவாங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Iyer's premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home. There's no home like that. Nikana, 91 pode.

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: For details, call 056-415-4242.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening, evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
7: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: என் ஃப்ரெண்டு சொன்னாடே, நீ பாட்டு அங்கே இருக்கியே, ஊருக்கு வந்தீங்கன்னா உன் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணு, அதில் வந்து லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் கொடு, உன் ஃபோட்டோவை மாற்று, பயோமெட்ரிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணு அப்படின்னா, இதுதான்டா சான்ஸு ஆதார் கார்டில் வைரலாக அந்த ஃபோட்டோவை மாற்றலாம், இந்த ஃபோட்டோ வச்சு நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லிக்கிட்டு தேரான். அதனால் நீங்களும் ஊர் பக்கம்லாம் போகிறீங்கன்னா ஆதார் கார்டுக்கு மாற்றி விட்டுருங்க, சரியா? ஓகே, 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கலாம். 800-8940 அந்த பாட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுவேன். ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம கூட இப்போ யார் பேச போகிறாங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணி பார்க்குறேன். வணக்கம், யாரங்க பேசுகிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஜாஃபர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மிஸ்டர் ஜாஃபர், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பொம்மல் கே சம்பந்தம் படுத்துங்க, ஒரு பாட்டு போடுங்க.
0: ஓகே, நான் போடுறேன். கடைசியாக உங்களுக்கு எப்போ பாட்டு கொடுத்தேன்?
1: ரெண்டு வாரமாச்சு.
0: ஓகே, நான் போட்டு வரேன். உங்க பேர் சொல்லுங்க. கருத்துக்கள் விமர்சனங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களை வந்து இதோட நான் நாளைக்கு சந்திக்கிறேன் 11 o'clock. ஓகேவா? பாய் பாய். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax complaints and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அபுதாபி அலைன் சாலையான E22 சாலையில் ஆகஸ்ட் 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் இரவு நேரங்களில் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று அபுதாபி மொபிலிட்டி அறிவித்துள்ளது. அபுதாபி நகரை நோக்கிச் செல்லும் E22 சாலையின் குறிப்பிட்ட பகுதி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்கு மூடப்படும். சாலை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த நேரத்தில் பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சாலை மூடப்படும் பகுதிகளை காட்டும் வரைபடத்தையும் அபுதாபி மொபிலிட்டி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா இடைக்கால ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை ஏற்கும் வரை ஹோர்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்துனர் முகமது பாகர் கலீஃபாவ் தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு ஊடகங்களில் வெளியான தகவலின்படி அமெரிக்கா கடற்சார் முற்றுகையை நீக்குவது, ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தளர்த்துவது மற்றும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை உலகின் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து கடல் வழிகளில் ஒன்றாக இருப்பதால் அதன் மூடல் சர்வதேச எரிசக்தி விநியோகம் மற்றும் எண்ணெய் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: சிறிய விமர்சனங்களுக்கு கூட வழக்கு, கைது என்ற போக்கு தொடர்வது துரதிருஷ்டவசமானது. சமூக வலைதளங்களில் மாற்று கருத்து தெரிவிப்பவர்கள் மற்றும் விமர்சகர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் போக்கை முதல்வர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தள பதிவில் தமிழக முதல்வர் கவனத்துக்கு என்று குறிப்பிட்டு அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சி வீழ்ச்சியடைந்ததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஆளும் கட்சியினர் என்ற அதிகார போதையில் மக்களின் விமர்சனங்களையும் எதிர்கருத்துக்களையும் அலட்சியப்படுத்தியதுதான். அதே பாதையில் உங்கள் அரசும் பயணிக்கின்றதோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது என அண்ணாமலை கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மூவரும் கர்நாடகாவில் வாழும் கன்னடர்களே என்று அம்மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்தார். கர்நாடக விவகாரத்தில் ஏன் மற்றவர்கள் தலையிட வேண்டும்? உதாரணத்துக்கு, தேர்தலின் போது விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்று அம்மாநில அமைச்சர் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த சம்பவம் கர்நாடகா தொடர்புடையது, அவர்கள் அவர்களது பணியை செய்யட்டும் என்று கூறினார். கர்நாடகா விவகாரத்தில் ஏன் தலையிட வேண்டும் என்று அவர் வினவியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட பயங்கரவாதத்தில் இருந்து அரசினை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இலங்கை அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் குறைபாடுகளை நீக்குவதற்காக ஆரம்ப வரைவொன்றை தயாரிப்பதற்கு தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க இந்திய அணி தமது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்தது. இந்திய அணி 193 ஓட்டங்களுக்குள்

இவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம். Star of the month.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. மற்றும் ஒரு நாள் வந்தாச்சு. அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த விதி வலியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலர் வந்து இல்லை, விதியும் நான் மதியால் வெல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் இதெல்லாம் பேசி எல்லாத்தையும் கடந்து கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு அப்புறமா, கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா சிலர் வந்து என்னத்தை உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னா, இந்த மதி கூட விதி வலியதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்வாங்க. புரியுதா? விதி வலியதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா வந்து இல்லை, இந்த விதியும் நான் மதியால் வெல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மதி கூட விதி வழியதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பாருங்க, இதை பற்றி நிறையவே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது நம்ம விதி, அதாவது என்ன விஷயம் நமக்கு நடக்கணும் இன்னும் இருக்கோ, அந்த வழியாகத்தான் நம்முடைய மனசு, நம்முடைய மதி வந்து செயற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு நாம் வந்து பொருள் சொல்லலாம். அது கூட சரியாக தான் இருக்குது இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை நாம் மாற்ற முடியாது. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் இல்லையா? என்னதான் தலைகீழாக நம்ம நின்னாலும் கூட சில விஷயங்களை வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கிறது. எனவே வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரியான முடிவு தான் எடுக்கிறோமா அப்படிங்கிறத பல தடவை யோசிச்சு எந்த ஒரு முடிவையும் நாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். வள்ளுவர் சொல்லுவார், விதியும் வந்து நாம் மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்குது இல்லையா? கடவுள் வந்து மனசு வைக்கல அப்படின்னா கூட நம்ம முயற்சியால் சில விஷயங்களை அடைய முடியும் அப்படிங்கிறது. வாழ்க்கையில் இந்த விஷயம், இந்த ஒரு திருக்குறள் வந்து எல்லா இடத்துலையும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில இடங்களில் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதில் நம்ம வாழ்க்கை எங்கே கொண்டு போய் முடியும், எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தீர்மானிக்க முடியாத பல சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஏன் இப்போ இதை பற்றி பேசிட்ருக்கேன் அப்படின்னா தெரியாது, சும்மா தோணுச்சு அதனால பேசினேன். சரி, இன்றைக்கி வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா பழமொழி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மொழியில் வந்து மொழி பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் நான் பேசுனது வேறு விஷயம். சரி, அதை பற்றி அப்புறமா பேசலாம். ஒரு கேள்வி, அந்த கேள்வியை கேட்டுட்டு போகிறேன், நீங்கள் பதில் சொல்கிறதுக்காக அழைப்பிடுங்க. அர்ப்பணிக்கு வாழ்வு வந்தால் இந்த ஒரு பழமொழியை வந்து முடிங்க, என்ன பின்னாடி வரும் அப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு நாம தொடர்ந்து பேசலாம். தெனாலி படத்திலிருந்து அத்தினி சித்தினி பாட்டு வருது, ரொம்ப அருமையான பாட்டு இல்லையா? அதுக்கப்புறமா இறுதி சுற்று படத்திலிருந்து உசுறு நரம்புல நீ பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by IRS Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

துபாயில் இருக்கீங்களா? எவ்வளவு ஃபைன் வச்சிருக்கீங்க நீங்க? உங்களுடைய டிராபிக் ஃபைன் வந்து எவ்வளவு இருக்கு? 6000க்கு மேல உங்களுக்கு வந்து ஃபைன் இருக்கு அப்படின்னா உங்க வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ய முடியும். அப்படி 30 வாகனங்களை வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறதா துபாய் போலீசார் வந்து அறிவிச்சிருக்காங்க. எனவே ஒரு வருஷத்துல உங்களுடைய டிராபிக் ஃபைன் வந்து 6000 திரம்ஸை விட அதிகமாக போச்சு அப்படின்னா அதிகாரிகள் வந்து பறிமுதல் செஞ்சிருவாங்க. எனவே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கருப்பு புள்ளி இருக்கு டிராஃபிக் பாயிண்ட்ஸில், வந்து உங்களுக்கு கருப்பு புள்ளி இருக்குன்னா அதை வந்து நீக்கி கொள்றதுக்கான ஒரு அவகாசம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. வருஷம் கொடுக்கறது தான் இந்த போக்குவரத்து விபத்துக்கள் அற்ற நாள் அப்படிங்கிறது. இந்த பாடசாலை ஆரம்பமாகிற அந்த முதல் நாள் 31 திகதி வந்து அறிவிச்சிருக்காங்க. எனவே அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான விதிமீறலையும் ஈடுபடாமல் சரியாக நீங்கள் வாகனம் ஓட்டுவீங்க அப்படிங்கிற உறுதிமொழியை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருப்பு புள்ளிகளில் சில வந்து நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் இந்த பழமொழியை வந்து முடிக்க சொல்லி கேட்டிருந்தேன். வணக்கம். சிறப்பு அப்படிதான் இருக்கணும். சரி, வந்த ரெண்டு பேருமே ஓடிட்டாங்க, பரவாயில்ல. மறுபடி இன்னொருத்தர் வந்திருக்காரு, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யாரு? ஹலோ, வணக்கம். சரி, அது ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிக்கலாமா? பரவாயில்ல. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் இந்த ஒரு பழமொழியை சரியாக முடிக்க முடியுமா உங்களால்? முடியும் அப்படின்னா அழைப்பிடுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நிறைய பழமொழிகளை வந்து நாம் வந்து தவறாக வந்து பொருள் கொள்கிறோம் இல்லையா? பல சந்தர்ப்பங்களில் வந்து நமக்கு தெரியுது இது தவறு அப்படின்னு, ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இல்லை பரவாயில்ல அதை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம அறியாமலேயே நம்ம வந்து பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. வணக்கம். சரி, வந்த யாருமே வரல, பரவாயில்ல. ஒருத்தர் வந்திருந்தாரு, வந்து சொல்லியிருந்தாரு, அர்ப்பணித்து வாழ்வு வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது அவ்வளவா என்ன பொறுத்த வரையில பொருத்தமா இருக்கிற மாதிரி தெரியல. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பானா? இல்லை, எனக்கு அது புரியவே இல்லை. அது அவ்வளவா வந்து பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது? அழைப்பிடுங்க, நாம் பேசலாம். சரியான வடிவம் என்னன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்து நேற்று நான் பாட்டு வருது ஜீவா படத்திலிருந்து, அதுக்கப்புறமா ஆசை வரமே அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி அவர் படத்தில், அன்பில் அவர் படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th year.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நீரளவை யாகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவை யாகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவை யாகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவை யாகுமாம் குணம். இது வந்து மூதுரையில வரக்கூடிய ஒரு பாட்டு. சரியா, நீங்க உங்களுடைய அறிவு வந்து நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ, எத்தனை நூல்களை நீங்க கற்றிருக்கீங்களோ அதை கேட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீர் ஆம்பல் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியின் உயரம் உயர உயர அது உயரும், தண்ணி குறைய குறைய அது குறையும். எனவே தண்ணி எவ்வளவு அளவு இருக்கோ அதன் அந்த அளவு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆம்பலினுடைய உயரம் வந்து இருக்கும். அடுத்து நீங்க பெற்ற செல்வம் இருக்கு இல்லையா, அது தவத்தளவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தவம் அப்படிங்கிறது இப்ப நம்ம மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு விதத்துல தவம் தான், அதை வச்சுக்கலாம். அப்புறம் குலத்தளவி ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குணம் வந்து உங்களுடைய பெற்றோர் உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்குமா. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருக்குறள் கூட வரும், அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா சொல்லுங்க. அர்த்தனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் என்ன பண்ணுவான், குடை பிடிப்பானா தெரியுமா? அழைப்பெடுங்க, யாருமே வந்துங்க, நிறைய பேர் நிறைய அழைப்பு வந்துட்டே இருந்தது, அது எல்லாமே ஆஃப் ஏர்ல வந்தது, எதையுமே எடுக்க முடியல. இப்ப வரணும் நீங்க, இப்ப வந்தாதான் நம்ம பேசலாம். சரியா, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: இளம்பருதி.
0: என்ன ஒரு அழகான பேர். ஆனா அதை நீங்க வந்து இளம், அந்த இளம் அங்கதான் அந்த அழகே இருக்கு, அதை நீங்க சரியா சொல்லவே இல்லையே பாருங்களேன். அதான் கவலை, அதுதான் கவலை.
1: இளம், உங்களோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இல்ல, இந்த எழுத்து வரும்போது முன்னாடி வந்து இந்த இஇ ஏஏ அந்த மாதிரி எழுத்து வந்து சேர்ந்தா அது இளம் அப்படின்னு நம்ம வந்து உச்சரிக்கணும்.
1: அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான்.
0: என்ன பொருள்
1: அப்படின்னா, அதாவது ஒரு ரொம்ப ஒரு செல்வ செழிப்பா இல்லாதவன் ஒருத்தன் சடனா அந்த இது வந்ததுன்னா, நான் வந்து நைட்ல ஈவினிங் இரவு நேரத்துல கூட குடை பிடிச்சிட்டு அத வெயில் வெயில்ன்ற மாதிரி அந்த அர்த்தம்.
0: இல்ல இல்ல, பாருங்க, உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ தப்பா இருக்கே, அவன் என்னத்துக்கு நடு சாமத்துல வந்து குடையை பிடிக்கணும், மழை பெஞ்சா பிடிச்சா பரவாயில்ல,
1: அவன் இல்லன்னா வெயில்
0: அந்த அர்த்தம். அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி, ஆனா குடை நம்ம இப்ப பிடிப்போம், வெயில் வெயில் அடிக்கும் போது மழையிலையும் நம்ம பிடிப்போம். ஆனா சரி, ஆனா அர்த்தராத்திரியில ஏன் பிடிக்கணும்? அதாவது இப்ப அவனுக்கு வந்து மூளையில ஏதோ பிரச்சனை, அவனால வந்து நம்மள மாதிரி சரியா சிந்திக்க முடியாத ஒருத்தர் அப்படின்னாதான் அர்த்தராத்திரியில குடை பிடிப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இல்ல அப்படி சொன்னா கூட அது வந்து நம்ம அது பொருத்தமா இருக்குமான்னு நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சாலே எங்கேயோ இடிக்குதே தப்பா இருக்கே அப்படிங்கறது நமக்கு புலப்பட்டுரும் இல்லையா. சரி, அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான் இல்ல கொடை கொடுப்பான் அப்படின்னு அதுதான் சரியான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, குடை பிடிப்பான் இல்ல கொடை கொடுப்பான். அர்ப்பன்னா யாரு? அர்ப்பன்னா அவர் சொன்ன மாதிரி திடீர்னு பணக்காரனானவன், திடீர்னு செல்வ செழிப்பானவன், எளிமையான ஒரு பின்புலத்துல இருந்து திடீர்னு வசதி வாய்ப்பு அதிகாரம் இதெல்லாம் வந்த ஒருத்தன் எப்படி நடந்து கொள்வான் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாதான் இந்த ஒரு பழமொழி இருக்கு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட கொடை கொடுப்பான். அவன் வந்து அதாவது வெளியில தற்பெருமைக்காக ஒரு விசித்திரமா நடந்து கொள்வாங்க, அதைத்தான் இந்த ஒரு பழமொழி வந்து சொல்லுது. சரியா, இனி சொல்லுவீங்களா குடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லிட்டு சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா யோசிச்சு பாருங்க, ஐயோ சரியா சொன்னமா இல்ல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து காற்று வீசும் பாட்டு வருது நேரம் படத்துல இருந்து, அதுக்கப்புறமா நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி வருது கோல்டன் சாங்ல, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? இன்னைக்கு வந்து அர்ப்பணிக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை கொடுப்பான் என்ற பழமொழி அதுதான் சரியான வடிவம் அப்படிங்கறத பற்றி பேசியிருந்தோம். பலருக்கும் வந்து தெரியல பாருங்களேன், அப்படியே குடை பிடிப்பான்னு சொல்லியே பழகிட்டோம். ஆனால் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நாம உணர்ந்து சொல்றது கிடையாது. தமிழ்ல வந்து எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கும். எனவே ஒவ்வொரு சொல்லையும் நாம உச்சரிக்கிற விதமா இருக்கட்டும், அதனுடைய பொருளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆழமான விஷயங்களா இருக்கும். எனவே எப்பவுமே அது பற்றி சிந்தித்து பேசுறதுங்கிறது சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒருத்தருக்கு வந்து இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், விதி பற்றி எல்லாம் பேசியிருந்தோம், வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் பற்றி பேசியிருந்தோம். இந்த மொழி, நம்ம மொழி வந்து எதை கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ, ஆனா ஒரு சிறப்பான வாழ்வியலை கற்றுக் கொடுக்குது. ஒரு மனுஷன் சிறந்த அறத்தோடு திகழணும் அப்படிங்கிறத தமிழ் மொழி வந்து மிக ஆழமா வலியுறுத்துது இல்லையா? அதற்கான காரணம் என்ன? அறத்தோடு நாம விஷயங்களை செய்யும் போது, வாழும் போது நம்ம வாழ்க்கை வந்து சிறக்கும் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருளா இருக்கு. இதை அனுபவிச்சவங்களுக்கு வந்து அது கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்க பேர்?
1: என் பேர் முகமது.
0: முகமது சொல்லுங்க.
1: அதாவது ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தமிழை நான் கேட்க எனக்கு அந்த பொதுவா எனக்கு வந்து அந்த 2-4 மணி டிராவல் பண்றது எனக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் வந்து உங்களுடைய டைம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் பஃபர் எனக்கு கிடைக்கும். அதுல பாதி விளம்பரம் பாதி பாட்டு இப்படி போயிடும். உங்களுடைய அந்த நீங்க பண்ற ஆர்ஜி இது அந்த
0: பேசுறது
1: எனக்கு ரொம்ப எனக்கு இலங்கையில அந்த ஈழத்தமிழர்கள் சொல்லுவாங்கல்ல, நான் கேட்டுதான் இருக்கிறேன், அவங்கள்ட்ட பழகி இருக்கிறேன். அந்த ஏரியா ஒரு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். தமிழ்னா இதுதான், சென்னையில பேசுற தமிழ்லாம் சோ ஃபார் அப்படின்னு சொல்லிக்கு சொல்லிடலாம்.
0: சந்தோஷம் சந்தோஷம்.
1: புரியாம
0: சொல்றதுனால அது அப்படி மாறிடுச்சுன்னு நான்
1: நினைக்கிறேன். இந்த தெருல வந்து ஒரு சின்ன ஒரு தவறு ஒன்னு நடந்திருக்கும், அது இன்னொருத்தன் தெருல போய் என்ன சொல்லுவான், ரெண்டா சொல்லுவான், மூணா சொல்லுவான், அது நாலா சொல்லுவான், அது தவறா வந்து பாவிச்சிட்டு.
0: ஆமா ஆமா, நன்றி நன்றி முகமது. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இந்த இப்போதைக்கு மெலடிங் சாங்ல வந்து இந்த சிவாஜி கணேசனோட பாட்டு ஒன்று இருக்குமே.
0: என்ன பாட்டு? அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்களாம். ஆமா, அந்த காலத்து ஆக்கள்னா அப்படிதான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போக போக அது அப்படியே கைவிட்டு போயிருச்சுன்னு சொல்லலாமா? மனசு தொட்டு மட்டும் இல்ல பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம். நல்லா இருக்கேன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: என்ன
0: அப்படின்னு யோசிக்கிறதுக்காக சரிங்க, அந்த பாட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தாரேன். சரியா,
2: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, வசந்தமே அருகில் வா பாட்டு இல்ல, புது வசந்தம் புது கவிதை பாடத்திலிருந்து வா வா வசந்தமே பாட்டு கொடுக்கலாமா? என்ன ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டெல்லாம். இது கேட்கும் போது நமக்கு அந்த சின்ன வயசுல வந்து டிவியில வந்து பார்த்துருப்போம், ஒரு தீபாவளி ஏதோ கொண்டாட்டம், அதுல வந்து ரஜினி அந்த சின்ன குழந்தையை வச்சுட்டு அப்படியே பாடிட்டு இருப்பார் இல்லையா, அது அது அந்த காட்சி அப்படியே கண்ணுக்குள்ள விரியுது. அந்த பாட்டு தான் அடுத்து வருது. அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அதிமுகவும் பாமகவும் அமித்ஷாவின் குரலாக மாறிவிட்டன என்று மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மோடி அரசை எதிர்த்து பேச பழனிசாமிக்கு தைரியம் இருக்கின்றதா? அன்புமணிக்கு தைரியம் இருக்கின்றதா? அதிமுகவும் பாமகவும் அமித்ஷாவின் குரலாக மாறிவிட்டன என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விருதுநகரில் 80 கோடி ரூபாயில் புல்லக்கோட்டை, ஜங்ஷன், சூலக்கரை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் குறித்து பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் இந்த கருத்தை முன்வைத்தார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பட்டதாரின் நிலை தேர்வு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் நேற்றிரவு அறிவித்தார். மேலும் மாநில தேர்வுகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க மூத்த IAS அதிகாரி அபிதாப் கௌஷல் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த பட்டதாரின் நிலை தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்ற தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று முதலாவது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொருளாளர் TMS பாசிதோ சில்வா மற்றும் அச்சங்கத்தின் உதவிச் செயலாளர் ஆகியோரினால் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையெனில் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்கினால் அங்கீகரிக்கப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் கோரியுள்ளனர். துபாயில் கடந்த ஆண்டு மொத்த போக்குவரத்து அபராதம் 6,000 திர்ஹாம்ஸை தாண்டிய சுமார் 30 வாகனங்களை துபாய் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். துபாய் சட்டத்தின்படி ஒரு வாகனத்தின் நிலுவையில் உள்ள போக்குவரத்து அபராதங்கள் 6,000 அல்லது அதற்கு மேல் சென்றால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய முடியும். அபராத தொகை அந்த வரம்பை நெருங்கும் போது அல்லது அதை தாண்டும் போது சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்களை போலீசார் நேரடியாக தொடர்பு கொண்டு நிலுவை தொகையை செலுத்துமாறு அறிவுறுத்துகின்றனர். வாகனம் மீண்டும் போக்குவரத்து கண்காணிப்பில் சிக்கும் போது பறிமுதல் செய்யப்படுவதை தவிர்க்க நிலுவையில் உள்ள அபராதங்களை உடனடியாக செலுத்துமாறு வாகன ஓட்டுநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமன் இடையே இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று மத்தியஸ்தர்கள் எதிர்பார்ப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுக்க மத்தியஸ்தர்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 49 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானிலும் 44 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 43 டிகிரி செல்சியஸிலும், அல்புஜீராவில் இன்று 36 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: You are
4: listening to 89.4 Tamil FM.
5: Tamil FM.
4: Tamil
5: FM.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
4: Stay tuned.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
0: You are back.
4: 1 hour of non-stop Raja hits.
0: Rock with Raja.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
0: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அண்ணன் தங்கம் gold and diamonds, கராமா சென்டர், துபாய். Powered by அல்தவ Group of companies.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 டுபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக்வத் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: TNPSC உறுப்பினர்களை முதலில் நியமிக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். போக்குவரத்து துறையில் 40%-50% வரைதான் பணியாளர்கள் உள்ளனர் என்று அவர் கூறினார். விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தர வேண்டும் என்று சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். டெண்டர் விதிமீறல்கள் குறித்த மக்களின் கேள்விகளுக்கு தாவிக்க அரசு பதிலளிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதல்வருக்கான புதிய அலுவலகம் டெண்டரில் விதிமீறல் என்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அவர் கூறினார். முதல்வர் அலுவலக பணிக்கான டெண்டரை விளம்பரம் வெளியிட்ட அடுத்த நாளை இணையத்தில் வெளியிடாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 4 நாட்களுக்கு பின் டெண்டருக்கான ஆவணங்களின் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெண்டர் ஆவணங்களில் மதிப்பீடுகள் குறித்த விவரங்கள் எதுவும் இடம்பெறாதது ஏன் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். ஊழலுக்கு எதிரானவர்கள் என கூறும் முதல்வர் டெண்டரில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கங்கை நதியில் குளித்த 4 பக்தர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் கன்வாரி யாத்திரை நடைபெற்று வரும் நிலையில் கங்கை ஆற்றில் குளிக்கச் சென்ற 4 பக்தர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்வாரி யாத்திரை பக்தர்களில் 4 பேர் அம்மாநிலத்தின் பருகாபாத் நகரில் பஞ்சல்கட் பகுதியில் பாயும் கங்கை ஆற்றில் குளித்தபோது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக இருந்துள்ளது. இதனால் 4 பேரும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரமுக்கு வெல்ல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒரு வழக்குக்காக அவரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரமுக்கு வெல்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: கத்தாரில் உள்ள ஈரான் நாட்டு விமானிகள் தொடர்பான விவகாரத்தில் அவர்களை பற்றிய விசாரணைக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலையீட்டை கோரிய ஈரானின் நடவடிக்கை ஊடக நாடகம் என்று கத்தார் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக ஈரானும் ஈராக்கும் நேரடியாக தொடர்பில் இருப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரானிய விமானிகள் தொடர்பாக ICRC தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கைக்கு பதிலளித்த கத்தார், இது உண்மையான விசாரணை தேவையை விட ஊடக கவனத்தை ஈர்க்கும் முயற்சியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடர்வது அமீரக செய்திகள். துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான RTA 2nd ரோட் சேஃப்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் திரைப்பட விழாவை தொடங்கியுள்ளது. சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்படும் சிறந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான குறும்படங்களுக்கு இந்த விழாவில் மொத்தமாக 3,00,000 திர்ஹாம்ஸ் வரை ரொக்க பரிசுகள் மற்றும் அங்கீகாரம் வழங்கும் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. பாதுகாப்பான சாலை பயன்பாடு, பொறுப்பான வாகன ஓட்டுதல் மற்றும் சாலை விதிகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் போன்ற கருத்துக்களை திரைப்படங்கள் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கங்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த விழாவின் முக்கிய நோக்கமாகும். இதன் முதல் பதிப்பு 2025 நடைபெற்றதுடன் அதில் 100-க்கும் மேற்பட்ட படைப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ம் நாள் ஆட்டம் தொடர்கிறது. இதில் 372 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளி தாண்டி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 67 ஓட்டங்களை பெற்றிருந்தது. தனஞ்சய டி சில்வா 26 ஓட்டங்களுடனும் சொனால் தினோஷ 13 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பசிந்து சூரிய பண்டார டக் அவுட் ஆனார். நிஷான் மதுசங்க பெர்னாண்டோ 6 ஓட்டங்களையும் லஹிர் உதார லஹங் அமகே 16 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: Tamil 89.4.
1: Star of the month. Star of

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: என்ன பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாட்டுலாம் கேட்டு டிவியில ரேண்டமாக அந்த பாட்டுலாம் போடுவாங்க. ஓகே எனிவேஸ் ஐ அம் ஹியர் லெட்ஸ் பிகின்.

0: evening, my dear beautiful people. Welcome back. Now, bravo, and you're listening to 89.4 Tamil FM, number radio, number music. Welcome to the evening, Kada! உள்ளுக்குள்ள வந்ததுவே ஸ்டார்டிங்ல உங்களுக்காக காந்த கண்ணாடியே கையோட கூட்டு
1: வந்திருக்கேன். உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல புஷ்.
0: காந்த கண்ணழகி வரட்டும் வரட்டும், பாட்டு ஃபுல்லா வரட்டும், பாட்டு ஃபுல்லா நீங்க கேப்பீங்களா? ரெண்டாவது பாட்டும் சும்மா தரமா இறக்கியிருக்கோம். உங்களை படுக்க வச்சு கழுத்துல கத்தி வச்ச மாதிரி ரெண்டு பாட்டு. சூர்யாவே பாடியிருப்பார் இந்த பாட்டை. என்ன பாட்டு தானே யோசிக்கிறீங்க? ஓ, ஆல்ரெடி தெரியுமா? இப்ப பீட் வரும் பாருங்க.

0: போப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, பாட்டை ஃபுல்லாக அவங்க கேட்கணும், இதிலே பாதி பாட்டு நான் போட்டுறேன், அப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் வேறு கேட்குறீங்க. அதனால் லெட்ஸ் பிகின் த ஷோ வித் யூஏஇ அப்டேட்ஸ். நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பயர்ஸ்லாம் இப்போ மறுபடியும் இந்த டென்ஷனான சுச்சுவேஷன்லாம் நம்ம கடந்து இப்போ நம்ம நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால பழையபடி மார்க்கெட்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரியல் எஸ்டேட் பீப்புளெலாம் மறுபடியும் ரேண்டமான ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணி வாங்க இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த இடத்துல ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 15 வாட்டி ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடுற மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நல்ல விதத்தில் மாறி இருக்கான்.
1: அதாவது ஜென்ரலாக என்ன அப்படி

0: அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒரு பிளானில் இருக்கீங்க, இல்லை யாராவது இருக்காங்க அப்படின்னா, இல்லாட்டி தெரிஞ்சுங்க இதான் நடக்குது அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக அர்ஜான் ஜேவிசி இந்த சைடு தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸை நிறைய வித்துட்டுருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் ஜேவிசியில் தான் இருக்கேன், மூன்றரை வருஷமாக இருக்கேன். நான் போனப்போ வந்து பெருசாக பில்டிங்ஸே இல்லை. அப்புறம் இப்போ நான் எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பில்டிங் ஆகிட்டாங்க, விற்கவும் செஞ்சுட்டாங்க, கூட்டமும் ஆகிடுச்சு, எல்லாம் ஆகிடுச்சு, ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா அர்ஜான் ஜேவிசி, அர்ஜானும் ஜேவிசியும் ஆப்போசிட் சைடில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஹெசா ஸ்ட்ரீட்டில் 311 சைடு அப்படி சுற்றி வரும். ஸோ பர்ஷா சவுத் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாகிற மாதிரி ஆகிடுச்சான். அதனால் இப்போ வந்து துபாய் ஹில்ஸ் எஸ்டேட்டு, க்ரீக் ஹார்பர், பாம் ஜுமேரா சைட்லாம் வந்து மக்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரீமியம் டெஸ்டினேஷனாக இந்த மூணு இடத்த வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு நியூஸ் வரை படிச்சுன்னு இருந்தேன், அபுதாபியில் 56% பேர் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். முன்னாடி வந்து எப்படின்னா இப்போ இந்த ரீசெண்டாக இந்த வார் சுச்சுவேஷன் வந்ததுனால சரி எதுக்குங்க செலவு பண்ணிட்டு, எதுங்க வீடெல்லாம் வாங்கணும்னா நிறைய காசு போட வேண்டியிருக்கும், எதுக்கு அந்த செலவு, நாங்கள் வந்து நாங்களே வாடகை வீட்டில் இருந்தோம், ஜாலியாக இருந்துக்கிறோம், போங்க எங்களுக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடு வாங்கணுன்ற பிளானில் இருந்தவங்க கூட வேணான்னு தட்டி கழிச்சுட்டு இப்போ திரும்ப அவங்களாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ 56% பேர் வந்து இப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினச்சி வேண்டான்னு சொல்லி அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் அடிச்சிருப்பாங்களே, அவங்க புதுசாக வீடு வாங்கணும் அப்படி நினச்சவங்க, அதுக்கப்புறம் சும்மா இந்த மாதிரி இவெண்ட்டுக்கெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்களே, இந்த ரியல் எஸ்டேட் இவெண்ட்லாம் எப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நடந்துக்கிட்டே இருக்கும், நிறைய இடத்துல நிறைய பில்டர்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்படி ஒரு வாட்டி உங்கள் நம்பர் அவங்ககிட்ட போயிட்டா எல்லா இவெண்ட்டுக்கும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. ஒரு 2.3 மில்லியனில் ஒரு 2 BHK இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. சரியா நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் வாங்கலை, எனக்கு வேண்டாம், நான் இப்போ ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாலும் இல்லை அப்படின்னா அவர் விடவே மாட்டேங்கிறார். அவர் அதுக்கு மேலே பேசுகிறார், ஏன் அப்படி சொல்கிறீங்க, இப்போ இந்த 2.3 மில்லியன் எவ்வளோ கம்மி தெரியுமா அப்படி, ஏதோ 2.3 மில்லியனை ரெண்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எப்படா செலவு பண்ணுறது நான் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்ககிட்ட புஷ்பலாம். ஓகே, உண்மையாகவே வந்து யாராவது கோல்டு கால்ஸ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பீப்புள் யாராவது இருக்கீங்களா, கேட்டுட்ருக்கீங்களா, உண்மையாகவே நீங்கள் கோல்டு கால் பண்ணி கேட்குறப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டீட்டெயில் சொல்லுங்கள். அவசரத்தில் இல்லாட்டி எங்காவது போயிட்டுருக்கமோ, சரி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, ஏதாவது தெரிஞ்சவங்களோ இல்லை அவசரத்துக்கு யாராவது கூப்பிட்றாங்கன்னு எடுத்துகிட்டு, சரி ஓகே ரியல் எஸ்டேட் தானே, சரி பிரச்சனை இல்லை, ஓகே நம்ம பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப புஷ் பண்ணுறீங்கள, அதை பண்ணாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, உங்கள் வேலையும் நடக்கணும், அடுத்த வேலையும் நடக்கணும், உனக்கு டார்கெட் முடிக்கணுன்றதுக்கான் அடுத்தவன் டைமை எப்படி வேஸ்ட் பண்ணுற பற்றியா நீ டே தம்பி, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஏய் இது பரவாயில்லைங்க, இந்த ட்ரேடிங்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க சில பேர். ஆமாம், இப்போ ட்ரேடிங் நாங்கள் வந்து இந்த ட்ரேடிங் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அப்படின்னு வாங்க, நான் சொன்னால் இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா விடவே மாட்டாங்க, அதாவது உங்களை வாயே திறக்க விட மாட்டாங்க, ஃபோன் கட் பண்ணவும் விட மாட்டாங்க. நம்ம இப்போ எதாவது பண்ணிகிட்டு இருப்போம், ஏதாவது காரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் தேடிட்டுருப்போம், இல்லாட்டி பேட்டரி வந்து ஒரு 5% இருக்கும், யாரோ தெரிஞ்சவங்க தான் யாரோ கூப்பிட்றாங்களோ, இல்லாட்டி அன்னோன் நம்பர் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் எடுத்துடுறது நம்ம ஃபோனை. சரியா, ஸோ உங்கள் டார்கெட் யாரோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள மட்டும் பண்ணுங்கள், சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ரெண்டு பாட்டு பேக் டு பேக், திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
3: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன், த பேக்கில் புஷ்.

0: 99.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான
3: group of companies.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெல்கம் பேக். 18ஆம் தேதி ஆகி போச்சு. இன்னைக்கு நான் என்ன நினச்சேன், ஜூன் தானே, என்னத்தை போய் ஜூன் மாதம், இன்னும் இருக்குது டைமு, 5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 7 மாதம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லி வாய் மூடுறதுக்குள்ளே ஜூலை வந்துருச்சு. ஜூலை இருக்குல்ல, என்ன என்ன அதுக்குள்ளே ஜூலை, சரி ஜூலை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்குள்ளே ஜூலை 18, 19, 20, 30 ஆயிடுச்சு. ஆகஸ்ட் ஆரம்பித்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடி இன்னைக்கு 18ஆம் தேதி ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட வந்து ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இது 8வது மாதம் இந்த வருஷம் ஆரம்பிச்சு. ஆனால் 2026 ரொம்ப ஸ்பீடுங்க. ஐயோ, என்ன இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு இப்போ வந்து 2023 இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் 2026 இது என்ன, இது எனக்கு வந்து புரியலையே. சரி ஓகே, ஒரு சேஞ்சுக்கு 4 அன்னைக்கு சரியா, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, வியாழன் வெள்ளி நான் வந்து அன்புடன் நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். இப்போ தான் போய் பிரியா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், என் ஷோ நீ இப்போ வச்சுக்க, உன் ஷோ நான் வச்சுக்கிறேன் ஒரு 2 நாள் அப்படின்னு இடம் மாற்றிக்கலான்னு இருக்கோம். பார்ப்போம் அந்த அம்மா ஒத்துக்குதா, இல்லை வந்து எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பெனால்ட்டி ஏதாச்சும் என்கிட்ட கேட்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி ஓகே, வெல்கம் பேக். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சாம்சங்கில் வந்து இந்த கேலக்ஸி ஜி ஃபோல்டுன்னு ஒரு ஃபோனு, சரியா, கேலக்ஸி ஜி ஃபோல்டு 8 சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அதை லான்ச் பண்ணி ப்ரீ சேல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நான் முதல்ல போய் பார்த்தேன் அந்த ஃபோனை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃபோன் மாதிரியே ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த ஃபோனுடைய மாடல்லையே போன வருஷம் வேறு மாதிரி இதே, இப்போ நீங்கள் யாராவது கேலக்ஸி ஜி ஃபோல்டு 8 இப்போ ரீசெண்டாக வந்திருக்குல்ல அந்த ஃபோல்டபுள் ஃபோன், ஆமாம், அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற அந்த ஃபோன் மாதிரியே பண்ணியிருக்காங்க அதை. ஆனால் அந்த ஃபோன் இப்போ எங்கன்னே தெரில, அது கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அது இருந்துச்சு. அது எங்கே அந்த நான் இப்போ நான் அடுத்த லிங்க்கில் பாட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாடல் ஃபோன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் போய் கூகுளில் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்குறதுக்கு. ப்ராப்ளம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ப்ளஸ் அந்த ஐடியா வந்து ஓரளவு அந்த ஃபோனுடைய ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது குட்டியாக அந்த இந்த நீங்கள் இந்த இந்த இந்த நோட்புக்கு எதாவது இருக்குது, இந்த பழைய காலத்து ஃபோன் புக் இருக்கும் தெரியுமா, சின்னதாக, ஆமாம், அந்த மாதிரியே ஒரு ஷேப்பில் ஒன்று பண்ணியிருப்பாங்களா, பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் இப்போ இந்த மொபைல் ஃபோனில் புது சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷேப்பில் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் ஃபோன் பார்க்குறதுக்கு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே கொஞ்சம் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இப்போ எப்போ நோக்கியா 1100லேருந்து எடுத்து பாருங்க, அதுக்கு முன்னாடி செங்கல் செட்டுன்னு சொல்லியிருந்து ஞாபகம் இருக்கா, நம்மளாம் அப்படி தான் சொல்லுவோம், பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும், அது பேக்கெட்லாம் வைக்க முடியாது, மண்டையாட்டு இவ்வளோ பெருசு இருக்கும். அதில் வந்து ஒரு கார்ட்லெஸ் ஒரு கம்பி மாதிரி வேறு இருக்கும், ஒரு ஆண்டனா வேறு இருக்கும், அதுக்கப்புறம் தான் 1100 வந்தது குட்டியாக. ஸோ அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் வர்ற வரைக்குமே கிட்டத்தட்ட ஃபோனோட ஷேப்புங்கிறது ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸ்டாண்டர்டாக எல்லா ஃபோனுமே மேலே ஸ்க்ரீன் இருக்கும், கீழே பட்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அந்த ஷேப் மாறி தான் வந்து நோக்கியாவில் தான் நிறையா ஷேப் மாறி மாறி விட்டுட்டு இருந்தாங்க. 6600, அதுக்கப்புறம் வந்து 3100 ஒரு ஃபோன் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா, நோக்கியாவில் என் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒன்று விட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பயங்கர வில ஜாஸ்தி, அது யாராவது இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க தான் யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க. என் சீரீஸ், இ சீரீஸ்லாம் வந்தது. என் சீரீஸில் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும் சைடில். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னா இந்த ஃபுல் டச் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ HTC ஒரு பிராண்ட் இருந்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, HTC, ஃபிலிப்ஸ் எல்லாம் கூட ஃபோன் விட்டுட்டு இருந்தான். ஃபிலிப்ஸ், பிபிஎல் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் தயாரிக்கிற பிபிஎல் வந்து ஃபோன்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சைனா ஃபோன், கொரியன் ஃபோன்ஸோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க தான் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் மார்க்கெட்டை பெருசு போனது நம்ம ஊரில். ஏன்னா 3000-2000 ஃபோன் கிடச்சிரும், பார்க்குறதுக்கும் வந்து பெருசாக இருக்கும், ஸ்பீக்கர் வந்து 5 ஸ்பீக்கர் 6 ஸ்பீக்கர் இருக்கும், நீங்கள் 3 மெமரி கார்டு, 15 SIM கார்டு போட்டுக்கலாம். அதாவது ஒரே ஒரு சிம் கார்டு, ஒரே ஒரு மெமரி கார்டு மட்டும் போட்டு பாங்காக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம படார்னு ஒரு அப்கிரேடு எதுனால, கொரியன் ஃபோன், சைனா ஃபோன்னால. ஸோ ஐ திங்க் நம்ம மெஜாரிட்டியாக மொபைல் ஃபோனுக்குள்ளே ஜாஸ்தி இறங்கினது அந்த டைம் தான். அதுவும் இல்லாமல் அந்த ஃபோன்லாம் எப்படின்னா சைடில் ஸ்டைலஸ்லாம் வரும், ஸ்டிக்கெல்லாம் எடுத்து பயங்கர ஸ்டைலாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, சைனா ஃபோன் கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், கீழே விழுந்துருச்சு போட்டுட்டீங்க ஒரு வாட்டினா அந்த ஃபோனை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே கூடாது, ஏன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், சோழி பிடிச்சது. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் ஃப்ளிப்பு வந்தது, கீழிருந்து மேலே தள்ளுற மாதிரி சாம்சங்கில் நிறைய மாடல்ஸ் விட்டாங்க. அப்புறம் பேக் கேஸ் மட்டும் கலர் கலராக மாற்றி சாம்சங்கில் கார்பின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டு இருந்தாங்க. அண்டு சாம்சங் அண்ட் நோக்கியா தான் பயங்கர டாப்பில் இருந்தாங்க. கொஞ்சம் ப்ரீமியம் அப்படின்னா ஹெச்டிசியெல்லாம் நான் சொன்ன மாதிரி போகலாம். இப்போ ஹெச்டிசிலாம் இருக்காங்களேன்னு எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா பணக்காரங்க மட்டும் வாங்குற ஃபோன் அப்படின்னு பார்த்தா பிளாக் ஆப்பிள் வந்து பிளாக்பெரியை டோட்டலாக அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது படமாகவே இருக்குது. ஸோ இப்படி மொபைலில் நிறைய ஷேப்பில் சேஞ்சஸ் பார்த்து அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த குவிண்டசென்ஷியல் ஃபேஸை தொட்டுட்டாங்க. குவிண்டசென்ஷியல் ஃபேஸ்னால் என்னன்றதை ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வந்து நான் பேசுகிறேன். ஓகே, இறுதி சுற்றுலேருந்து ஜாலியாக ஒரு பாட்டு கேட்டுப்பிடிங்க. நான் ப்ராவோ யூலிஸ்டிங் 289.4 தவழப்பேன். ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல இம்மார்டல்ன்ற ஜிவி பிரகாஷ்குமார் கயாடு லோகர் நடித்த படத்துலேருந்து இன்னொரு பாட்டு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி நடிச்சிங்க பாருங்களா, நடிச்சிருக்காங்களே. பாட்டு வரப்போதே

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought you by Lulu in minutes. shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

வெல்கம் பேக். ஏங்க என்னங்க 4:30 ஆயிடுச்சு அதுக்குள்ள? அட என்ன நீங்க, நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்குள்ள 18 ஆயிடுச்சு. படபடன்னு என்ன இது, இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குண்ணா. பேசாமல் இந்த கிளாக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைக்கிறோம். நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா வந்து காலில் எழுப்புவாங்க, தம்பி 6:30 எழுந்துக்கோ அப்படின்வாங்க. ஆனால் வந்து எழுந்து போதா ஆக்சுவல் டைம் வந்து 7:10 இருக்கும். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு அப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாட்ச்லேயே மேனுவலாக 20 ஜாஸ்தி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் என்ன சொல்கிறது, டைமை வந்து 20-10 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிடுறது. இதனாலே கொஞ்சம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த எழுந்துப்போம். 6:30 ஆச்சு அப்படின்னா 6:30 ஆகிருக்காது. எங்கள் வீட்டில் வாட்ச் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவல் டைம் எடுத்து பார்த்தா 7:10 இருக்கும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் எழுப்பி விட்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வாட்ச் கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னத்தை 4:30 நான் வந்து 4:30 நினச்சிட்டு இருக்கேன். சரி, கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் ரோமியோ அட்டம் போட்டால் சுற்றும் பூமி சுற்றாதே, அது வரப்போகுது. ஆனால் இப்போ வேறு ஒரு விஷயம் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அபுதாபியில் வந்து நிறைய கான்சர்ட் நடத்துவாங்க கரெக்டாக. வந்து இந்த ஆஃப் லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் போன வருஷம் நடந்தது. அதுக்கு நான் போகணுன்னு நினச்சேன், போக முடியல, ஏன்னா ஊருக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆஃப் லிமிட்ஸ் மியூசிக் ஃபெஸ்டிவலில் வந்து யாரெல்லாம் தெரியுமா, ஷக்கீரா, அதுக்கப்புறம் ஜானஸ் பிரதர்ஸ், அப்புறம் நியோ, அவரெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்க கடைசியில் பார்த்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் டிக்கெட் வாங்கினாங்களோ அத்தனை பேருக்கும் ரீஃபண்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் வந்து பண்ணுறோம், இந்த கோச்சுக்காமல் காசு மட்டும் திருப்பி வாங்கிப்பா ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாராவது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா டிக்கெட்லாம் வந்து முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் நல்ல டிக்கெட்டாக கிடைக்கும். உங்களுக்கும் தெரியும், இது வந்து படம், ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு நல்ல சீட்டு வாங்கணுன்றதுலேருந்து டிக்கெட் புக்கிங் அப்படின்னு வந்துட்டாலே முன்னாடியே புக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ பேர் புக் பண்ணியிருப்பாங்க, என்ன ரீசன்லாம் சொல்ல. ஆனால் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் பாட்டெலாம் பெருசாக நீங்கள் கேட்கலின்னா கூட ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு 5-6 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காதல் கேட்டிருப்பீங்க. ஷக்கீரா, அதுக்கப்புறம் பியான்சே, அப்புறம் வந்து ரியானா, அப்புறம் பில்லி ஐலஷ், அண்ட் ஜானஸ் பிரதர்ஸ் யார், அதில் வந்து நிக் ஜானஸ் தான் வந்து நம்ம பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்ட். ஸோ அதனால் அவரும் அவரோட இன்னொரு சிப்லிங் தான் ஜானஸ் பிரதர்ஸ். நல்லாயிருக்கும் அவங்க பாட்டெலாம். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வரதா இருந்துச்சு போல் போன அந்த எட்டிஹாட் பார்க்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதா. கடைசியில் பார்த்தா கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரில. ஆக்சுவலாக 21 பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே வின்டர் டைமு, நைட்டு 7-8 அப்படியே கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது போகும் விடிய காத்தால வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு யூஏயில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே, நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் கவலை இல்லை, கரெக்டாக ஒரு டைமுக்கு முடிக்கணும்னா முடிச்சிருவாங்க. 12 முடிக்கணுமா டாட்டில் முடிப்பாங்க, 1 டாட்டில் முடிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கான்சர்ட் ரஹ்மான்லாம் இங்கே வந்திருந்தப்போ ஷார்ஜாவில் ஏதோ ஒரு கான்சர்ட் நடத்திட்டுருப்போம், கரெக்டாக 12 முடியும்னாங்க, கரெக்டாக 12 முடிஞ்சுது. 2-3 பாட்டெலாம் இருந்துச்சு போல், வந்து கரெக்டாக 12:00 ஆகிறப்போ குட் நைட் சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருந்தார். அப்படி தான் ரூல்ஸ்னா ரூல்ஸ். மிஸ்டர் ரோயிலேருந்து பாட்டு வருது, கேட்டு முடியும். ஐ வில் பி பேக். நான் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய், சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, வெல்கம் பேக். அண்ட் திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, ஈவினிங் கரெக்டில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இப்போ கேளு, இப்போ ஃபோனை போட்டு இப்போ பாட்டு கேளு. 800-8940 இஸ் த நம்பர், யூ கேன் கால் மீ ரைட் நவ் அண்ட் ஆஸ்க், ரிக்வெஸ்ட் த சாங். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ.
0: என்ன பாட்டு வேணும்?
1: தர்பார்லேருந்து தனி வழின்னு ஒரு சாங் இருக்கும்.
0: தனி வழி, ஆ தெரியும்.
1: தலைவர்
0: பாட்டு வந்துட்டு இருக்கு, தனி வழி என்றும் தனி வழி. அனிருத் வந்து இந்த மனுஷன் எத்தனை படத்தை தான் இந்த ஆள் காப்பாத்துவார்னு எனக்கு தெரியல. ஹி இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லா டிசிலாம் வந்து அனிருத்தோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நான் சொல்லுவேன். நீங்கள் போய் படம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாட்டு கேளுங்க. 5 மணிக்கு மேலே பேசுவோம். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் ஒலிம்பிக் இல்லம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். ஊராட்சிகளில் 500 விளையாட்டு மைதானங்கள் கண்டறியப்பட்டு மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அத்துடன் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டு இடங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் விளையாட்டு சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் இளைஞர்களும் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரிக்க ஒரு குழு அமைக்க இருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை அடுத்து அந்த தேர்வை ரத்து செய்த மத்திய அரசு மறு தேர்வை நடத்தியது. நீட் தேர்வு கசிவில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக ஜூலை 20 தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி நடத்தினர். கூட்டத்தை கலைக்க பாதுகாப்பு படையினர் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் மாணவர்கள் நடத்திய பேரணியின் போது காவல்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகார்களை விசாரிக்க ஒரு குழுவை அமைக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்த இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் மகில் சேனாரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேகநபர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரான மகில் சேனாரத்ன ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சகோதரரான மகில் சேனாரத்ன 2010-12 கால பகுதியில் மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார். ஷார்ஜாவின் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5 பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தீ விபத்தில் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஷார்ஜா சிவில் பாதுகாப்பு ஆணையத்தின் குழுக்கள் சம்பவ இடத்தில் தொடர்ந்தும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் தீ அருகில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வளாகங்களுக்கு பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள செயற்பாட்டில் இல்லாத விமான தளத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு இஸ்ரேலே காரணம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சிரியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதுவர் டாம் பாரக் அபு அல் துஹூர் விமான தளத்தின் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை முன்னேற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து தரப்பினரும் ராணுவ மோதல்கள் ஏற்படுவதை தவிர்த்து நியாயமான பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று டாம் வாழக் வலியுறுத்தியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. லீவாவில் இன்று 49 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய், ஷார்ஜாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் அஜ்மானில் 44 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் இன்று 43 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் இன்று 37 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்.

0: உன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: ராஜா நான் ராஜா, என் சால எங்கிலும் ரோஜா. ராஜா நான் ராஜா, ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா எங்கெங்கயோ போகுது. இந்த ராஜான்ற பேரில் எத்தனை பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டாவது பாட்டின பாட்டு இருக்கு, அப்புறம் வேற என்ன பாட்டு இருக்கு, ராஜான்ற பேரில் வேற நல்லா பாட்டு இருக்கு, வேற நல்லா பாட்டு இருக்கு, நானே நிறைய பாட்டு பாட்டுருக்கேனே. ராஜா சின்ன ரோஜா ஓடு காட்டு பக்கம் வந்தான், இந்த மாதிரி பாட்டெலாம் இருக்குல்ல. ராஜான்னு பேர் வச்சவங்களாம் வந்து ரியலி லக்கி ஆயிடுச்சு. எல்லா கேங்லேயும் கண்டிப்பாக ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை யாராவது உங்கள் சொந்தக்காரர் பேர் ராஜான்னு கூட இருந்திருக்கலாம், இருக்கலாம். எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான் ராஜான்ற பேரில். ஓகே, எனிவேஸ் இன்றைக்கி அதை பற்றி பேசலை, இன்றைக்கி வேறு ஒரு மேட்டர் பேசலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த விழா கமிட்டி கூடியிருக்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன மேட்டர்னா, இது நீங்கள் எப்போ வேணால் பண்ணியிருக்கலாம், ஓகேவா, அதுக்கு ரிசல்ட் என்னவோ அது எனக்கு தெரியாது, அது நீங்கள் தான் சொல்லணும். ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும், கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்ன எஃபர்ட்லாம் போட்டிருப்பீங்க, அது வந்து உங்கள் நீங்கள் புதுசாக நீங்கள் காலேஜ் போகிறப்ப அங்கே இருக்கிற சில பல பெண்கள் பார்த்து நல்லா ஒரு மாதிரி டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம், இல்லாட்டினா பசங்களுக்கெல்லாம் எப்படின்னா கூட்டமாக வந்து பெண்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கில் சிர்ன்னு போகணும் பார்த்துருக்கீங்களா, எனக்கு ஐ டோன்ட் சி அ பாயிண்ட் இன் டிரைவிங் தேட் ஃபாஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் கேர்ள்ஸ். எதுக்கு இன்டென்ஷன் என்ன, இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஓ பயங்கர ஸ்பீடாக போகிறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்களாம். இது நானுமே பண்ணியிருக்கேன் ஒரு பாய், ஏன்டா நீ கிராஸ் பண்ணி போனால் ஒரு செகண்டில் உன் மூஞ்சி கூட பார்க்க முடியாதடான்னு எனக்கு தோணும். நான் வந்து ஒரு வாட்டி இப்படி, ஏன்னா என்கிட்ட பைக் இல்லை, ஏன்னா ஃப்ரெண்டோட பைக்கு தான். ஸோ பைக் ஓட்டி இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் எப்படின்னா தம்மடிச்சு, அதாவது ஸ்டைலுக்கு வேண்டி தம்மடிப்பானுங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்க பசங்க பசங்க. அதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில, பெருசாக தெரியல. ஸோ இன்றைக்கி ஒருத்தரை ஆர் ஒரு கூட்டத்தை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அதை வந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையாக சொல்லணும் என்கிட்ட, அப்புறம் சுருக்கமாக சொல்லணும், சரியா? வணக்கம் ஐயா. வணக்கம், இங்கே பாருங்கள்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், பேர் சொல்லுங்கள்.
2: ஹலோ,
1: ஆ கேட்குதா, நான் பேசுகிறது
2: கேட்குது ப்ரோ, கேட்குது.
1: ஆ இப்போ சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் முகமது.
1: என்ன பண்ணீங்க இந்த மாதிரி?
2: ஆக்சுவலி பிடிச்சவர்கள் ஸ்கூல் படிக்கிற சமயத்துல ஏரியா வந்து சைல டியூஷன் இருக்கும், அந்த டென்த் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டியூஷன் முடிச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த டயத்துல வந்து இந்த எக்ஸல் ஸ்கூட்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அப்போ அந்த சமயத்துல அதுதான் அதிகமா ஓடுறது, அதை வச்சு இந்த பிரேக்க புடிச்சு ஸ்கிட் அடிக்கிறது, வரதுல கட்ட அடிக்க போற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அது ரெகுலரா இருந்துச்சு. ஒரு வாட்டி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்துட்டு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ ஹீரோ ஹோண்டா ஓட்டினேன் ஸ்பெண்டர்.
1: சரி,
2: அது என் அக்காவை கூட்டு போயிருந்தேன், என்ன அறியாம என்ன பண்ணிட்டேன், என் அக்காவை ஏத்திட்டு ஃப்ரெண்ட்ல போன பாருங்க, சடனா கிளச்ச நல்லா விட்டு ஃப்ரெண்ட் தூக்கிட்டு
1: வீலிங் பண்ணீங்களா?
2: நான் வீலிங் பண்ணணும்னு பண்ணல.
1: சரி, ஆனா தூக்கிடுச்சு.
2: ஆமா, ஆக்சுவலி என்ன பண்ணா, அந்த சமயம் ஸ்டாப் பண்ணிருந்தேன் அந்த ஏரியால, ஏரியால ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டாவது ஃப்ரெண்டோட அவன் பேசிட்டு ரெண்டாவது அக்காவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், கிளச்ச ஸ்லோ விடாம டப்புன்னு விட்டுட்டேன்.
1: யோ யோ யோ பாவம்.

0: அக்கா.
1: என் அக்காவும் உழுது, என் அக்காவும் ஏசி. அதுக்கப்புறம் ஏன்னா ரெகுலரா பிள்ளைகள் பாக்குறது ஒரு நாலு அஞ்சு பிள்ளைகள் செட்டா வரும்.
0: சரி,
1: பிள்ளைகள்ட்ட இந்த எக்ஸ்ட்ரா குட்டி கொஞ்சம் கட் அடிச்சு போறதுன்னு சீன போடுறதுன்னு சொல்லிட்டு
0: போறது.
1: அன்னைக்கு அந்த பிள்ளைகள் வர சொன்னதான ஸ்பிளண்டர் தூக்குறது ஆட்டோமேட்டிக்கா தூக்கி உழுந்து அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் அந்த சைடே போடும்.
0: ஐயா கீழே உழுகிறது கூட பிரச்சனை இல்ல, இந்த கூட இருக்கிறவங்க கிட்ட திட்டு வாங்க வந்துருமா, அது அசிங்கமா இருக்கும்.
1: கடைசியில
0: இம்ப்ரெஸ் பண்ணீங்களா இல்லையா?
2: அவருக்கு
0: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சரிப்பா சரிப்பா, ஓகே ஓகே ஓகே ஓகே, வெல்கம் பேக். இது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த 5 மணிக்கு மேலானது அப்புறம் டீ காஃபி குடிக்கிற அந்த பெல் வந்து மண்டைக்குள்ளே அடிக்கும். அது எப்படின்னா, நமக்கு வந்து மத்தியானமோ இல்லை காலையிலையோ ஒரு வாட்டி டீ காஃபி குடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் விடுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று அடிப்போம், அதுக்கப்புறம் ஒரு கேப் விடுவோம், சாப்பிடுவோம், அப்புறம் எதாவது வேலை செஞ்சுட்டு இருப்போம். திரும்ப 4:30 to 5:30 ஒரு டீ ஆகும் இல்லை ஒரு காஃபியாவது நீங்கள் குடிக்கலை அப்படின்னா, ஹவு டேர் யூ? எனக்கு இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ரூட்டாக அவங்கள கட் பண்ணுங்க, அவங்களாம் நமக்கு தேவையே கிடையாது. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: யார் பேசுறீங்க? சித்திக் வந்து மத்தவங்க எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பண்றீங்க சித்திக்? What do you do?
1: சைட் இன்ஜினியர்.
0: சைட் இன்ஜினியர். இன்னும் பயங்கர சூடு, எப்படி வெளியில போற வேலையா இல்ல பரவாயில்ல இன்டோர் தானா?
1: டார்கெட்டே வந்து இந்த 3 மாசத்தை எப்படியா கழிக்கிறதா?
0: 3 மாசம் டார்கெட்டை கழிக்கிறதா வேலையா? என்ன நீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் அவுட்டோர்ல வர்க் இருக்காதுல்ல?
1: பின்னாடி அது வந்து நான் இதுவரை பண்ணதே கிடையாது. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைமா அத வளர்த்து சீனியர் இம்ப்ரஸ் பண்றதுக்காக.
0: சீனியர்?
1: ஆமா.
0: எது நீங்க ஃபர்ஸ்ட் இயர், அவங்க எத்தனாவது இயர்?
1: என்ன
0: பண்ணாங்க?
1: அது அந்த பசங்களுக்கு எங்க செகண்ட் இயர் பசங்க கூட கொஞ்சம் லிங்க் இருக்கும்.
0: சரி,
1: அண்ணா ஜூனியர் அண்ணா. அப்போ எனக்கு ஆப்போசிட்டா உள்ளவங்க சீனியர் எல்லாம் கூப்பிட்டு புடிச்சு முடிய வெட்டி விட்டாங்க. ட்ரிம்மரை வச்சு ஃபுல்லா அப்படியே பின்னாடி இருந்து மொட்ட மாதிரி இறக்கி விட்டாங்க.
0: என்னங்க சொல்றீங்க, உண்மையாவே முடியும்? என்னங்க அது பயங்கரமான ஒரு
1: மட்டும் எங்க பங்கு வச்சாலும் அதை மட்டும் எடுத்து விட்டாங்க.
0: எதுக்கு நீங்க அவங்க சரி ஓகே, நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா? அதையாவது பண்ணீங்களா?
1: இம்ப்ரெஸ் பண்ண ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் பேசணும், அவங்க கிட்ட போய் இது பண்ணணும் அப்படின்னு
0: பண்ணீங்களா? அத
1: ஆமா பண்ணேன்.
0: பண்ணீங்களா? அது வர்க் அவுட் ஆச்சா?
1: பண்ணாதான் போட்டு கொடுத்துட்டாங்க.
0: அதான் சரி ஓகே, போட்டு கொடுத்தது செகண்டரி, வர்க் அவுட் ஆச்சா?
1: ஆமா.
0: ஐயோ, அப்ப உங்க முடியல வெட்டினா சிம்பத்தில அது அடுத்த லெவல் போயிருக்கணுமே.
1: இல்ல இல்ல, அது வேற மாதிரி ஆயிடுச்சு.
0: என்னாச்சு?
1: அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அந்த பசங்க வந்து அந்த பொண்ணை ரொம்ப டாமினேட் பண்றாங்க.
0: ஐயோ,
1: அதனால அவங்க பம்பிட்டாங்க அந்த பொண்ணு.
0: நீங்க என்ன அந்த பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க மொத்தமா வந்து உங்களை வச்சு ராகிங் பண்ணிருக்கானுங்க.
1: ஆமா, அது அந்த டைம்ல 2012-2013 அது ரொம்ப இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ம்ஹும். சரி, இப்ப அந்த அந்த அந்த சீனியர்ஸோட எல்லாம் டச்ல இருக்கீங்களா? முடி வெட்டதோட ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கட்டுறாண்டிங்களா? ஓகே ஓகே ஓகே.
1: ஆனா
0: அது ரொம்ப ஓவருங்க. ஆக்சுவலி முடி வெட்டினதெல்லாம் மேபி மிரட்டி இருக்கலாம், ஓகே, பட் வந்து
1: நைட்டோட நைட்டா ஹாஸ்டல் இல்ல, ஒரே ஹாஸ்டல்.
0: என்ன பண்றது பாவம் மனுஷன், பாவம் மனுஷன் முடி வளர்த்து காதலை இம்ப்ரெஸ் பண்ணலாம் நினச்சிருக்காரு. முடி வளர்த்து காதல் வளர்த்துருப்பார், ஆக்சுவலி நடந்திருக்கும். கடைசியில் பார்த்தா வெட்டி விட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த சீனியர்ஸ்க்குலாம் சுரியான பிற 2 கொம்பு நினைப்பேன். என்னடே கொம்படா உங்களுக்குலாம் இந்த சீனியர்ஸ்? சரி பரவாயில்ல, அவருக்கு வேண்டி கோவப்பட்ட நினைப்பு, அவ்வளோதான், நான் நார்மல் மோடுக்கு வந்துட்டேன். இப்போ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து மலையாளி மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓணம் கான்டெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. சரியா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஓனம் டேரில் நீங்கள் வரணும், ஓகே? அந்த மாதிரி. சரி ஓகே, ஃபுல்லாக இந்த ஃபுல் மேட்ரை 2 பாட்டு முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன். நிறைய மலையாள வார்த்தைகள் நிறைய இருக்குது, அதை கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எல்லாம் கேட்டு நான் வந்துடுறேன். ஓகே, எனவே ஸ்பாட் வருது, கேட்டு முடியும். ஆல் பி பேக் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யோகி பியோட மடை தீர்ந்து அது வருது, கேளுங்க, ஜாலியாக இருக்கும். காரில் உட்காரவே மாட்டீங்க, வண்டி ஓட்டிட்டு நீங்கள்

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: நிக்கனா 91 போடு.
2: என்னது?
1: 90s not out.
2: Not out. 90s not out.
3: பச்ச தவக்கா,
2: பழபழங்க,
3: பழனி பச்சா,
2: மினுமினுங்க,
3: செங்கரட்டி,
2: செவத்த பிள்ளை,
3: கிண்ணா வந்தா,
2: கிணக்கட்டி,
3: உடும்பு,
2: துடுப்பு,
3: மகா,
2: சுகா, பா, பரங்கி,
3: எட்டுமன்,
2: குடும்பம்.

0: We'll be back after a short commercial break.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop. You are back.
4: மலையாளி மங்க, மலையாளி மங்கை, மலையாளி பெண், அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். சரி, அன்னத்தங்கம் கோல்டன் டைம் டைமண்ட்ஸ் வந்து இப்போ வரப்போற ஓணத்துக்காக செம்மையாக ஒரு மேட்டர் ஒன்று பண்ணுறாங்க. சரியா, நீங்கள் என்ன பண்ணுன்னா, இது இந்த காண்டெஸ்ட் பேர் வந்து மலையாளி மங்கா. ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல ஒரு அழகாக ஓணம் ட்ரெஸ், அது பசங்களாகவும் இருக்கலாம் பொண்ணுங்களாகவும் இருக்கலாம், யார் வேணால் கேட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நான் பசங்கன்னா வேட்டி செட்டாக சூப்பராக ஓணம் ஸ்டைலில், பொண்ணுங்கனா வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஓணம் ட்ரெஸ்ஸுனே ஓணம் சாரின்னே தனியாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஓணம் அட்டையரை போட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க. சரியா, போஸ்ட் யுவர் ஓணம் ஃபோட்டோ உங்களோட, அதாவது எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, அப்படி பண்ணி நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓணக்குடி கிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் செலக்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஃபஸ்ட்டு 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து உத்திராடம் நாள் வருதுல்ல, ஆமாம், ஸோ அந்த நாள் அன்றைக்கி ஷோரூமுக்கு உங்களை வர வச்சு, மற்றலாம் அவங்களே சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வர வச்சு எக்ஸ்க்ளூசிவான அந்த ஓனக்குடி கிஃப்ட் வந்து உங்களுக்கு காத்துருவாங்க. ப்ளஸ் இப்போ இந்த மாதிரி செலக்ட் ஆகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அது தனியாக ஒரு ஃபோட்டோ கீட்டோ ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ திஸ் ஓனம் யூ கேன் வேர் ட்ரெடிஷன், செலிப்ரேட் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஆல்சோ யூ கேன் ஷைன் வித் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். நீ என்ன பண்ணால் ஒன்றே ஒன்று தான், ஃபாலோ அன்னத்தங்கம் பேஜ். ஓகே, நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போடுறப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அன்னத்தங்கம் பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் மலையாளி மங்கா, அப்புறம் ஹேஷ்டேக் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேகை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு கீழே எழுதி ஆகணும். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 100 லக்கி பீப்புளுக்கு வந்து தே வில் பி இன்வைட்டு டு தி ஷாப் அண்ட் ஓணம் கிஃப்ட் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு உங்களுக்கு காத்துருவாங்க. ஆமாம், அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, ஸோ பொன்னின் ஐஸ்வர்யம், ஓணத்தின் ஆனந்தம், அன்னத்தங்கத்தினோட பம் கரெக்டாக சொல்லிட்டு தான் நான் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்தா ஜாட்டா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா. சில்லாக் சாங் வந்து யாரில் ஒரு பாட்டு வருது தலைவாள் இருந்து கேட்டு முடியும். ரைட்டு,
5: Chillax song of the hour, song of the hour, brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் ஆகியோர் சென்னையில் நாளை மறுதினம் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற உள்ளது. இதில் இரு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் சந்தித்து காவிரி நதிநீர் மேகதாது பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு மத்திய அரசின் புதிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதற்கமைய தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: கல்வி அமைச்சர்களும் அதிகாரிகளும் தங்கள் பிள்ளைகளை ஏன் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்புகின்றார்கள் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அமைச்சர்கள், அதிகாரிகள், பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட கல்வித்துறையில் பணியாற்றும் அனைவரும் தங்கள் சொந்த பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்தால் நமது அரசு பள்ளிகள் விரைவாகவும் அற்புதமாகவும் மேம்படும். ஆனால் அவர்கள் அனைவரும் ஏன் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பினார். தங்கள் சொந்த வேலையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றும் அபிஜித் தீப்கே வினவியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைகளின் முன்னேற்றங்களை முறையாக கண்காணிக்கவும் அறிக்கையிடவும் ஏதுவாக அமைச்சுக்களுக்கிடையிலான நிரந்தர குழு ஒன்றை அமைப்பதற்கு இலங்கை அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான 9 உடன்படிக்கைகளிலும் 5 விருப்பத்துக்குரிய நடைமுறை பிரகடனங்களிலும் அரசாங்கத்தின் ஒரு தரப்பாக கையொப்பமிட்டு செயற்பட்டு வருகின்றது. சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு மேலதிகமாக உலகளாவிய பருவகால பரிசீலனையில் இலங்கையும் கலந்து கொண்டுள்ளதோடு அதன் மூலம் மனித உரிமைகள் தொடர்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள நடைமுறைகளை சுயாதீனமாக முன்வைத்து வெளிப்படுத்துவதற்கு இலங்கைக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் குறித்து தலைவர்கள் ஆலோசித்ததாக அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் பிராந்திய மோதலை கட்டுப்படுத்தவும் தீர்வு காணவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
2: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் எதிர்கால பேச்சுவார்த்தைகளும் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து முன்னதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய கருத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக முயற்சிகளின் புதிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை தொடர்ந்தும் அமலில் இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Hello everybody, this is DSP.

0: காதலுக்கு கண்கள் உண்டு யாரோ சொன்னானே, மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே. ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது, இப்போ எனக்கும் லவ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து பாடுவோம். அப்படி ஜெயம் ரவி, அந்த டைமில் அவர் ஜெயம் ரவி தான், இப்போ தான் ரவி மோகன். எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலாக்க. அப்படி ஒரு சாயாவை குடிச்சிட்டு தெம்பாக உள்ளே வந்திருக்கேன் நான். இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து எப்படின்னா, சாயங்காலம் ஒரு 5-5.5 மணிக்கு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 பேர் தான் இருப்போமே, ஒரு 6 மணிக்கு மேலெலாம். எனக்கு இந்த எம்டி ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுற அந்த அந்த அந்த ஒரு ஃப்ரீடமே தனி. அது என்னென்னு எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து லீவ் நாளன்னைக்கு என்றைக்காவது ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே மினிமம். ஆனால் லீவ் நாள் போகிறீங்க, நீங்கள் தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா 1-2 பேரோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் வந்து நார்மல் டேஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறத விட அந்த யாருமே இல்லாதப்போ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல. நாளாக நாளாக ஹியூமன் இன்ட்ராக்ஷனே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒருத்தன் கை வேற தட்டிடுவான். சரி, கோல் இருந்து அப்படி அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு எப்போ லவ் வந்துருச்சுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ வரும் இந்த பாட்டு. ஓகே ஓகே, போதும், மியூசிக் கேட்டது போதும், டைரெக்டாக பாட்டே வந்துடும். ரெண்டாவது பாட்டு நண்பன் படத்தில் வந்தோம், அவ்வளோதான் பாட்டு, பாட்டு அவ்வளோதான், பாட்டு அவ்வளோதான்ப்பா, பாட்டு அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக அப்டேட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அப்டேட்டுக்கு முன்னாடி வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் வெரி சிம்பிள் திங். ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படி போகிறப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவேன், சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு கட் அடிச்சு போகிறதோ அதெல்லாம் பண்ணுவேன். இன்னொருத்தர் வந்து பைக்லாம் எடுத்துகிட்டு போவேன், டிவிஎஸ் எக்ஸ்எல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் கிடச்சிது, என் அக்காவை ஏற்றி உட்கார வச்சுட்டு நேராக போய் ஒரு வீலிங் அடித்தான் பாருங்கள், ஐயோ அக்காவும் தெரித்து உழுந்து பைக்கும் புரண்டு உழுந்து நானும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னார். ஸோ ஒரு ஆப்போசிட் ஜென்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மனுஷன் வந்து அந்த காலத்துலேருந்து, ஆதி காலத்துலேருந்தே கேவ் மேனாக வாழ்ந்த போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து நேச்சுரலாகவே இது நடக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்களா இந்த மாதிரி? அது என்ன? அதான் அதான் கேட்க ஆரம்பித்தேன். வணக்கம்.
1: ஹலோ ப்ரோ, வணக்கம்.
0: வணக்கம், நல்லா இருக்கு. என்ன, வீட்டுக்கு போயிட்டீங்களா?
1: இல்லை, நான் இங்கே வேலை சும்மா தான் ரிட்டைர்மெண்ட் ஆகி உட்காந்துருக்கேன்.
0: அப்படியா? என்ன, ஒரே எக்கோ அடிக்குதே.
1: சின்ன வயசுல அப்பெல்லாம் பிரேக் அடிச்சா பெல் வச்சிருப்போம், அது பிரேக் அப்படியே கிரி கிரி கிரி கிரி கிரின்னு சவுண்டு வரும்.
0: சரி,
1: அப்படியே செருப்பு தேய்ச்சிட்டு பக்கத்துல போவோம்.
0: பக்கத்துல போயிட்டா அப்படியே 4 பேரை திரும்பி பார்க்க வச்சுட்டு அப்படியே வந்துடுறது.
1: அப்படியே திரும்பி பார்ப்பாரு.
0: இந்த திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: திரும்பி பாக்குறப்ப ஒண்ணுமே இருக்காது, அடிச்சுப்போ அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லுங்க, ஜிப்போடி அப்படின்னு நாங்க வந்துடுவோம், அவ்வளவுதான்.
0: ஏன் அப்புறம் அது பண்றீங்க? எதுவுமே எந்த ஒரு
1: ஸ்கூல் படிக்கிறப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்ட் புரியுதுங்களா? சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறப்ப 8th 9th போறப்ப அப்ப வந்து இந்த மாதிரி பண்ணாக்கா அது ஒரு கொஞ்சம்

0: இருக்கும். நான் ஃப்ரெண்டுங்களோட எல்லாம் போவோம். எவன் வண்டியிலயும் எவன் வண்டியில அந்த பெல் இருக்காரு. நானும் அதை எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் பண்ணுவேன் அதுல வண்டியில. செருப்பு அப்படியே பக்கத்துல போய் கேட்க வச்சுங்க. அவங்க வீரன் கட்டிட்டு
1: வந்தாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட். லவ் மேரேஜ் ஆறீங்க? லவ் மேரேஜ் பண்ணீங்களா?
0: லவ் மேரேஜ் இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ். லவ் பண்ணா செட் ஆகல. செட் ஆகலன்னா தங்கச்சி ஒண்ணு இருந்துச்சு, அவங்களுக்காக பார்த்தா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
1: ஓ, லவ் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க?
0: ஆமா ஆமா, 35-36 வருஷம் முன்னாடி.
1: 36 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க?
0: அது 9 வருஷம்.
1: 9 வருஷம் லவ் பண்ணீங்களா? அப்புறம் அது விட்டு போறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
0: அது விட்டுட்டு போறதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் நான் வந்து ஊர்ல இருந்து வெளியூருக்கு
1: போயிட்டேன்.
0: வேலைக்கு
1: மறக்கிறது
0: அதே ஞாபகம் வரும்.
1: அப்படியா? சரி, அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்கும்போது என்ன மாதிரி பாட்டுலாம் கேட்பீங்க நீங்க?
0: அது நாம சோக பாட்டு.
1: ஏதாவது ஞாபகம் இருக்கா?
0: அதெல்லாம் இருக்குது.
1: இப்ப ஏதாவது போடவா அந்த மாதிரி ஒரு பாட்டு?
0: போடுங்க.
1: வேணாம், எதுக்கு? உங்க நானே சும்மா கேக்குறேன். எதுக்கு? நீங்களே மறந்து சந்தோஷமா இப்ப பொண்ணு வீட்டுல இருக்கீங்க.
0: அப்படின்ட்டு இல்ல, அதெல்லாம் இப்ப பிள்ளைங்க எல்லாம் பெருசு பெருசே கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு.
1: இப்ப வந்து இது ஒரு டிஸ்டன்ட் மெமரி ஆயிடுச்சு.
0: ஆனா ஒன்னே ஒன்னு, ஒரு பாட்டு போடுறதா, ஆளும் இது ஆழம் இல்ல, ஆளும் இது கடலும் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு இருக்கு,
1: அது போடவா?
0: அது போட்டுருங்க.
1: சரி, இந்த ஒரு மணி நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல போடுறேன். நீங்க கேப்பீங்களா ஷோ ஃபுல்லா?
0: நான் ஃபுல்லா டெய்லி காலையில 6 மணிக்கு ஏறிச்சுன்னா எல்லாத்ததும் வரிசையா கேட்டுட்டு தான்
1: வருவேன். சரி, உங்க பேரு?
0: ராமமூர்த்திங்க.
1: சரி, இந்த 1 hourல அந்த பாட்டு வருது உங்களுக்கு வேண்டி, சரியா?
0: ஓகே, நன்றி.
1: Thank you so much. What a sweet man. ஒரு மனுஷன் லவ் எல்லாம் பண்ணி கடைசியில் அதெல்லாம், அப்புறம் கல்யாணம்லாம் ஆகி குழந்தைலாம் பிறந்து, அந்த குழந்தை அவங்க பெரியவங்களாகி அவங்க வீட்டில் இப்போ வேற ஒரு நாட்டில் வந்து தங்கி, என்ன ஒரு டிரான்சிஷன். ஓகே, எனிவேஸ், 2 songs பேக் டு பேக் அண்ட் அவருக்கு பிடிச்ச பாட்டு இந்த 1 hourல வரப்போகுது. நான் பிராவோ, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். Back to back. 2 பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
3: JLT ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சரிப்பா, ஓகே, வெல்கம் பேக். திஸ் இஸ் த ஈவினிங் கரெக்ட். நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம். சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா August 24 இந்த சுஹேல் ஸ்டார் தெரிய ஆரம்பிச்சிருமா அப்படின்னா சம்மர் வந்து அன்றைக்கே முடியுது. ஆனால் ஆக்சுவலி வெறும் புக்ஸில் மட்டும்தான் சம்மர் அன்றைக்கி முடியுது. ஆனால் சம்மர் ஆக்சுவலி என்றைக்கு முடியும்? சம்மர் அக்டோபர் ஆகிடும். ஐயோ, இன்னும் 1.5 மாதம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் சூட்டில் தான் இருக்க போகிறோம். ஏசி போட்டாலும் வண்டி சீக்கிரம் கூலிங் ஆகிறதில்லை. வேர்த்து கொட்டுது, நடக்கவும் முடியல. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருந்து தானே இத்தனை வருஷம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன, எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, ஜென்ரலாக வந்து இன்னொருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, பெண்களையோ இல்லை நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களையோ இம்ப்ரெஸ் பண்ணுறது எதாவது பண்ணிருக்கீங்களா, எதாவது எஃபர்ட் போட்டிருக்கீங்களா, அதான் கேட்க ஆரம்பித்தேன். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பேச அடிக்கடி பேசுகிற குரல் மாதிரி இருக்க.
2: இப்ராஹிம் தான்.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பண்ணீங்க?
2: எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டோட ஆளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவனே ஒன் சைடு லவ் பண்ணிட்டு அவன் அவனோட ஆளுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தான்.
1: சரியா,
2: ஸ்கூல்ல இருந்து அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப நடந்து போகும்போது இவன் வந்து என் கூட சைக்கிள்ல வருவான். நான் பாட்டுக்கு சும்மா வீட்டுக்கு போயிருந்திருப்பா சைக்கிள் எடுத்துக்கிட்டு. என் கூட வாடா வாடான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு சைக்கிள்ல இம்ப்ரெஸ் பண்றேன்னு.
1: ஐயோ,
2: என்னை பின்னாடி அவன் நல்லா பண மரத்துல பாதி இருப்பான். அவன் சைக்கிள் வச்சு மெரிச்சின்னு ஃபாஸ்டா போனான் பாருங்க. அதுவே எங்க அக்காவோட சைக்கிள், லேடி பேர்ட் சைக்கிள்.
1: லேடி பேர்ட் இந்த முன்னாடி கூட இருக்குமே. ஓ, ஸ்பீட் பிரேக்கர்ல சைக்கிள் அடிச்சு நீங்க பின்னாடி இருந்து தெரிஞ்சு ஸ்பீட் பிரேக்கர்ல உட்காந்துட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சரி, கடைசியில இம்ப்ரெஸ் பண்ணாரா இல்லையா?
2: இம்ப்ரெஸ் பண்ணலையா? அந்த பொண்ணு கண்டுக்காம அந்த பொண்ணு வந்து நான் கீழே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு தூக்கி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டாங்க.
1: ஐயோ ஐயோ, அநியாயம். இப்போ முக்காவாசி நேரம், ஆனால் இந்த தமிழ் படத்திலலாம் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண போய் அங்கே வேற ஏதோ ஒரு அசம்பாவது நடந்து அதில் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நடக்கலையா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல.
2: அதெல்லாம் அவன் வந்து என் மேலே கோச்சிக்கிட்டான். ஏன்னா நான் இம்ப்ரெஸ் பண்ண போனா அந்த பொண்ணு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏய், எதை கீழே தள்ளி விட்டதை பற்றி கவலையே.
1: ஒருத்தன் கீழே விழுந்து ரத்த கலரியா இருக்கேன், உனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஓ காட், ஓகே. அவர் ரெண்டு பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீகாந்த். ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் இப்ராஹிம். ஸ்ரீகாந்த் சந்தியாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்ராஹிமை பின்னாடி உட்கார வச்சு சும்மா போயிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு வந்து பப்ளிக்கு. சரி, ஓகே, நமக்கு எதுக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருப்பேனா இருக்கும் எனக்கு, ஏன் டக்கு எனக்கு இது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிட்டேன். என்ன பண்ண, நான் பண்ணியிருப்பேன், சொல்கிறேன். ஆ,
3: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
1: அங்கிள் நல்லா கேட்டுங்க. 24 கேரட் தங்கத்துடைய விலை 1 கிராமுக்கு 530 திரம்ஸ், 530 திரம்ஸ் ஆயிப்போச்சு. 22 கேரட் தங்கம் 491 திரம்ஸ், 491 திரம்ஸ். ஓகே, இப்போ வந்து நல்லா ஒரு உதித் நாராயணன் வாய்ஸில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவரோட பாட்டு வந்துட்டு இருக்காங்க. திருஷாவும் இதில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. பாட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும், கேட்டு பிடிங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங்.

0: மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought you by Lulu in minutes. shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 டுபாய்.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: ஆரம்பது ஆரம்பது ஆரம்பது ஆரம்பது டைம் ஆரம்பது. சரி ஓகே, ஒருத்தர் பேசுவோம் நம்ம. வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்க, என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். முதல் வசந்தம், அது வந்து ரொம்ப இந்த பாட்டு வந்து வேணும் அப்படின்ட்டு கேட்டார். என்ன பண்ணலாம், அவருக்கு அந்த பாட்டை போட்டுருவோமா? நம்ம போட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன என்ன இது, புது வசந்தம் தான் இருக்கும், இந்த பாட்டு இருக்கும். நான் இப்படியே எடுத்து உங்களுக்கு அந்த பாட்டு வந்து நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன். ஓகே, வேறு பாட்டு வருது, அதுக்கு ரெடி கமர்ஷியல் பிரேக் வருது, கேட்டு பிடிங்க. தேங்க்யூ.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
3: Alan Saree Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Saree Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Saree Exchange app now.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: My God. ஜாலியா இருக்கா? ஓ மை அலர்ட் வந்துதான் யாருக்காச்சும் ஆனர்ல பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்டயா கேட்டாங்க இப்போ யாருக்காவது அலர்ட் வந்துதா? என்னடா டே, எப்பா எல்லாம் முடிஞ்சது, இப்போதான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் மேலே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாட் அகேன். ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ப்ராப்ளி இப்போவும் அப்படியே தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் தெரியாமல் இந்த பட்டன் அமைக்கி விட்டுருப்பார். I think it should be a technical fault. Okay. Up next.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Recent kaalaiyila padichittu irundha Dubai is in top 10 list of amazing tourist cities la vandu Dubai vandu top 10 la irukan. Top 10 la adu or nalla edathila irukan. Okay, so adanal ella therinjikken. Adanal inda alert la uttrunga.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: Okay, so first caller வந்து பேசினாரு. 36 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணேன், அப்போ ஒரு பாட்டு கேட்பேன் பிரேக்கப் ஆன டைம்ல அப்படிலாம் சொன்னாரு. பரவாயில்ல போடுங்க அப்படின்னு அந்த பாட்டே நீங்க போடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை சொன்னாரு. சார் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்காக தான் அந்த பாட்டு. ஐ வில் கேட்ச் யூ கைஸ் 7 மணிக்கு மேலே. அண்ட் திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasathu dimittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். அமீரகத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தாக்குதல்கள் தொடர்பிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை தொடர்பான குறுஞ்செய்தி அனைவரின் கைபேசிகளையும் வந்தடைந்தது. பொதுமக்கள் இவ்வேளையில் பொது வழியில் திரியக்கூடாது என்றும் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
4: காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைத்தது ஏன் என்று திமுக எம்எல்ஏ ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேம்பாட்டு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். திமுக அரசின் திட்டங்களை எம்எல்ஏ ஏவா வேலு பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில் தலைவர்களுக்கு சிலைகள், மணி மண்டபங்கள் அமைத்து தந்தோம். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில்தான் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்தோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை காமராஜர் உணவு திட்டம் என மாற்ற வேண்டிய அவசியம் என்னவென்று வினவினார். வேறு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வைக்கலாமே, நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பெயர் வைப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் என்பது பொதுவான சொல், அது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர் அல்ல. ஆகையால் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்றுதான் பெயர் வைத்தோம் என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: அருணாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் கடந்த வாரம் முதல் கனமழை பெய்து வருகின்றது. கனமழையால் அம்மாநிலத்தில் 28 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் 155,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கே நிலச்சரிவு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இயற்கை பேரிடர்களில் சிக்கி 12 பேர் உயிரிழந்ததுடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் ஆகியவற்றை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் நாணயக்கார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை இதில் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 அதிகரிக்கப்பட உள்ளது. இதேவேளை கீழ்நிலை நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு வயதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த ஆண்டு மொத்த போக்குவரத்து அபராதம் 6,000 திர்ஹாம்ஸை தாண்டிய சுமார் 30 வாகனங்களை துபாய் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். துபாய் சட்டத்தின்படி ஒரு வாகனத்தின் நிலுவையில் உள்ள போக்குவரத்து அபராதங்கள் 6,000 திர்ஹாம்ஸ் அல்லது அதற்கு மேல் சென்றால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். அபராத தொகை இந்த வரம்பை நெருங்கும் போது அல்லது அதை தாண்டும் போது சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்களை போலீசார் நேரடியாக தொடர்பு கொண்டு நிலுவைத் தொகையை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். வாகனம் மீண்டும் போக்குவரத்து கண்காணிப்பில் சிக்கும் போது பறிமுதல் செய்யப்படுவதை தவிர்க்க நிலுவையில் உள்ள அபராதங்களை உடனடியாக செலுத்துமாறு வாகன ஓட்டுநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: மெட்டா நிறுவனத்துக்கு எதிரான மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடிய ஒரு முக்கிய வழக்கின் விசாரணை அமெரிக்காவில் இன்று தொடங்குகின்றது. இளம் பயனர்களை தனது சமூக ஊடக தளங்கள் மூலம் இலக்கு வைத்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்குகளில் மெட்டா நிறுவனம் தொடர்ந்தும் நீதிமன்ற பின்னடைவுகளை சந்தித்து வருகின்றது. இந்த வழக்கு 2023 அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட 30 மாநிலங்கள் இணைந்து தாக்கல் செய்த வழக்கை அடிப்படையாக கொண்டது. குழந்தைகளின் தனி உரிமையை பாதுகாக்கும் கூட்டாட்சி மற்றும் மாநில சட்டங்களை மெட்டா நிறுவனத்தின் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்கள் பல்வேறு வகைகளில் மீறியுள்ளதாக அம்மாநிலங்கள் குற்றம் சாட்டியுள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய ஜேக் வித்ரால்ட் அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மேட் ரென்ஷோ அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டி டாவினில் நடைபெற்ற நிலையில் அதில் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான 13 பேர் கொண்ட அணியில் இந்த ஒரு மாற்றம் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: எங்க ஆபீஸ்ல வந்து ஸ்டுடியோ வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் மஞ்சள் கலர் லைட்டு, ஒயிட் கலர் லைட்னு நிறைய விதவிதமான லைட் வச்சிருக்கோம். ஆனால் எந்த லைட்டுமே நான் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு இருட்டில் வாழ்றது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக வந்து ஸ்டுடியோ வந்து ஒரு 7 மணிக்கு மேலே லைட் போடல அப்படின்னா எப்படி வீடெலாம் எப்படி லைட் போடலாம்னா இருட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன்னா. திடீர் இப்போ தான் பார்த்தேன், எனக்கு படம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆப்போசிட்டில் பேய் மாதிரி ஒருத்தி உட்காந்துருக்கான். தட் இஸ் நான் அதர் தேன் அன்புடும் நான் கிருஷ்ணவேணி. சரி ஓகே, வேணடா தப்பான பட்டினது. ஓகே எனிவேஸ் கனா படத்துலேருந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்காக இப்படி ஒரு நல்ல பாட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலி இந்த பாட்டு நம்ம நிறைய வாட்டி கேட்டோம்ல, பட் கனாலேருந்து வேறு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்குமே. ஏன்னா கனாவில் வந்து வெரைட்டியான சாங்ஸ் நிறைய இருக்குது. கனாவோட ஆல்பம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் லவ் பாட்டு அப்படின்னா அந்த ஒத்தையடி பாதையில், அப்புறம் ஊஞ்சல்ல ஊஞ்சல்ல ஊஞ்சல்ல உலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து என்னையா ஜிம்முக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு 15 நிமிஷம் நடக்கிறீங்க, கடைசி 5 நிமிஷம் நடக்கவே முடியல, நாக்கு தெளிது அப்படின்னா அந்த பாட்டு கேட்டிங்கன்னா மெருகேற்றிடலாம், ஓடிடலாம். சரியா, அது மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அந்த பாட்டு. சரி, அதுக்கடுத்து நம்ம வீட்டு பிள்ளையிலிருந்து யாராவது தங்கச்சிங்கள், யாராவது உங்கள் அண்ணனை மிஸ் பண்ணுறீங்களா? அப்படி ஒரு பாட்டு இருக்கு,
3: உலகமே அதுதான்.
2: அண்ணன் தங்கச்சியாக இருந்தீங்க, உன் ஊரில் அண்ணன், இங்கே நீங்கள் இல்லை, இங்கே அண்ணன், ஊரில் உங்கள் தங்கச்சி, அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆ பாட்டு இந்த 2வது பாட்டு தான். சரி ஓகே, அந்த யூஐ அப்டேட்னு ஒரு பட்டன் இருக்குமே எங்கே? தெரியும் பொங்கல் தீபாவளி ரம்சான் வேற ஒரு கண்ட்ரி வரும்போது அங்க எப்படி லீவ் வரும் ஓரளவுக்கு இப்பதான் பழகுது எனக்குலாம். அடுத்த வருஷம் 6 consecutive days 6 நாள் மார்ச்ல அடுத்த வருஷம் வந்து ஆர்டரா சொல்றேன், அடுத்த வருஷம் மார்ச்ல 6 நாள் வந்து தொடர்ந்து லீவ் கிடைக்க போதான். இப்போ ஒரு நியூஸாக போட்டிருக்கேன், ரமதான் வந்து இஃப் ரமதான் லாஸ்ட் 30 days அண்ட் ஈத் அல் ஃபித்தர் வந்து கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் அதுக்குன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் டேட் ஒன்று வச்சுருப்பாங்க. மார்ச் 10ஆம் தேதி தான் ப்ரொஜெக்ஷன் இப்போதைக்கு. சரியா, அது மாறும், சில நேரம் மாறும், இல்லாட்டி அதே டேட்டில் கூட வரும். அப்படி வந்ததுன்னா 6 நாள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் கேபினட் ரெசல்யூஷன் நம்பர் 27 of 2024 ஜென்ரலாக ஈத் அல் ஃபித்தருக்கு வந்து 3 day பப்ளிக் ஹாலிடே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 1-3 ஷவல் அது மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த 30வது நாள் ரமதானுடைய 30வது நாள் இஸ் ஆல்சோ ஆடட் ஆஸ் ஹாலிடே, அதாவது 30 days வர மாதிரி இருந்ததுன்னா இதுதான் வந்து கணக்கு. உங்களுக்கு புரியலனா புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது இந்த கணக்கு என்னென்று. புரியலனா பிரச்சனை, 6 நாள் லீவ் கிடைக்கும், அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது.
4: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: தம்பி சுப்பிரமணி, உனக்கு வேண்டி 2 நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு லவ் பாட்டு, அடுத்து தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாட்டு. நீ எதில் இருந்தாலும் சரி, இந்த பாட்டு உனக்கு தான். நீ எதில் இல்லைனாலும் பரவாயில்லடா, உனக்கு தானே இந்த பாட்டுலாம். எல்லாத்தையும் எடுத்து என்ஜாய் பண்ணு. அண்ணன் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் அடுத்து 2 பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோடு கொண்டாடுங்க.
2: group of companies. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
4: there is no place like home. There's no home like that.
3: This hour of the evening correct is brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joy Alukas, the world's favorite jeweler.
2: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayamikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: எல்லா மிஷ்கின் படத்துலையும் இப்படி ஒரு பாட்டு ஒன்று வந்துடும் என்ன, அது நல்லாவும் இருக்கும் கேட்கறதுக்கு. எனிவேஸ் வெல்கம் பேக், இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கடை. ஓகே ஓகே, நான் இந்த சவுண்ட் சிஸ்டத்தெல்லாம் சவுண்ட் சிஸ்டம்ங்கிறேன் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வேறு மாதிரி போட்டுடலாம், வேறு ஏதாவது புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இதுக்கு நான் ரொம்ப பழகிட்டேண்ணா. ஆனால் பண்ணுறோம் ஜி, நம்ம பண்ணுறோம் ஜி, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். ப்ராப்ளி மண்டே கஷ்டம், அடுத்த வாரத்தில் நடுவில் இருந்து நீங்கள் புது புது சவுண்ட்ஸ்கேப் ஷோவே கொஞ்சம் வேறு கலரில் மாறப்போது. ஓகேவா, நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ப்ராப்ளி பண்ணிவிடுவேன் சீக்கிரமே. சரி, வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்கீங்களா? டிராஃபிக் அப்டேட் சொல்றேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: சரி தம்பி, நல்லா கேட்டுக்க. எங்க இருக்க நீ? 311ல இருக்கியா? 311ல வந்து அப்படியே எப்பவும் போல அதே இடம் தான், பட் நீ அந்த வர்க்கா சைடுலாம் தாண்டி நாதல் ஹம்மர் அந்த ஏரியா அந்த டிரெக்ஷன்லாம் தாண்டி நேராக போகிற அப்படின்னா மிருதிஃப்லேருந்து மாட்டுவோப்பா, டுவர்ட்ஸ் ஷார்ஜா, மிருதிஃப்லேருந்து மாட்டி அப்படியே இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 கிட்டத்தட்ட வந்து ஜாஹியா போகிற வரைக்குமே, சிட்டி சென்டர் ஜாஹியா போகிற வரைக்கும் நல்லா டிராஃபிக் தெரியுது. அதுக்கப்புறம் டிராஃபிக் எங்கேயுமே இல்லை, யூஸ்வலி இருக்கும் ஆனால் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் அல்தேத் ரோடு கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. அப்படியே நம்ம மெயின் ரோடு துபாய் டு ஷார்ஜா E11 ரோடுக்கு வருவோம். ஷேக் சாயத் ரோடுக்கு வந்தோம்னா எங்கே கிராஷ் எதுவும் இல்லை, இன்றைக்கி எல்லாம் ப்ராப்பராக கண்ணை முடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க போல், பிரச்சனையும் இல்லை. அதுவுமே வந்து சாரா சென்டர் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் நம்ம அல்லாத பார்க் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தூரம் தாண்டி மஜாஸ் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. உள்ளுக்குள்ளே ஷார்ஜாக்குள்ளே காஷ்மியா ரோலா அப்புறம் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் அந்த டிராஃபிக், ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏறுதுன்னா எல்லாம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து பார்க்கிங் தேடி செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. ரோலாக்குள்ளெலாம் வந்து வண்டியை ஓட்டிட்டு பார்க்கிங் தேடணும் அப்படின்னா உலகத்திலே இந்த மோதிரத்தை கடலை போட்டு தேடுற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், அவங்களுக்கு பார்க்கிங் அங்கெல்லாம் கிடச்சதுன்னா உங்களை மாதிரி ஒரு லக்கியான ஆளே கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம வேற எங்கே 611 ரோட்டில் ஏதாவது டிராஃபிக் இருக்கான்னு பார்க்கும்போது பெருசாக எங்கேயும் இல்லை. 611 ரோடும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, நீங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த 311லேருந்து 611க்கு நடுவில் ஒரு ரோடுன்னு வரும், சரியா? ஆமாம். ஸோ அங்கே கொஞ்சம் டிராஃபிக் தெரியும், அதுவுமே டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற டிரெக்ஷனில் தான் டிராஃபிக் தெரியுது. நம்ம ஷார்ஜா இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் வரும், அப்புறம் வந்து ஷார்ஜா ஸ்டேஷன் போட்டுட்ருக்காங்க, எட்டிஹாட் ரயில் ஸ்டேஷன். ஆமாம், அந்த ஏரியா, அதாவது S116 அந்த ரோடோட இது. ஸோ அங்கே கொஞ்சம் முன்ன பின்ன டிராஃபிக் தெரியுது. ஐ திங்க் மற்றபடி எல்லாம் ஓகே தான். அல்துவார்க்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது, மதீனா மால் மட்டும் கிராஷ் ஆகி இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. அண்ட் இன்ஃபினிட்டி பிரிட்ஜுமே வந்து ரெகுலர் டிராஃபிக் அண்ட் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் வரைக்கும் நல்லா ஒரு டிராஃபிக் தெரியுது. அண்ட் இந்த பக்கம் பிஸ்னஸ் பேக்குள்ளே ஒரு சில இடங்கள்லையும் அப்புறம் அல்கூஸ்லேயும் இந்த சிக்னல் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக், மற்ற இடம்லாம் ஓகே தான். உம்சிக்கு முன்னாடி ஒரு கிராஷ் அண்ட் ஐ திங்க் இப்போ ரெடி பண்ணிட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: அவ்வளோதான். 90s நாட் அவுட்ல லவ் டுடேலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு லவ் டுடேனா பழைய லவ் டுடே, நம்ம சுஹாசினி விஜயெல்லாம் நடிச்சிருப்பாங்களே அந்த படம், ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் கேட்டு பிடிங்க. சில பாட்டெலாம் நமக்கு சில பழைய பாட்டெலாம் கேட்கும்போது இல்லை, அப்படியே அந்த பாட்டை டிவியில் பார்த்த ஞாபகம். அண்டு அந்த பாட்டு எங்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த டைம் இந்த கல்யாணம்லாம் ஆகுதுன்னா அந்த மண்டபத்துக்கு வெளியில் பெரிய ஸ்பீக்கர் வச்சு இங்கே கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். அப்படியே ஃபுல் லவ் பாட்டாக போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அந்த கல்யாண சீசனே நம்ம ஊர்லலாம் எப்படி நடக்கும்னா பொண்ணு மாப்பிள்ளையோட போஸ்டர் வெளியில் வச்சுருப்பாங்க. இப்போலாம் ஃப்ளெக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது தெரு ஓரத்துலேருந்தே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஃப்ளெக்ஸ்லாம் வைப்பாங்களான்னு தெரில, நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ இருக்கிற மெமரியிலேருந்து பார்க்கணுன்னா கல்யாண மண்டபத்துக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு 10-20 அடிக்குள்ளே ஃப்ளெக்ஸோ இல்லை யாருக்கு கல்யாணமோ அவங்களுடைய மணமகன் மணமகள் ஃபோட்டோ அப்படியே பெருசாக வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த ஸ்பீக்கரும் அங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போனோம்னா ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க, வாழ்க வளவுடன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, மேலே வெல்கம் எல்லாம் போட்டிருப்பாங்க. முன்னாடி ஒரு சேரை போட்டு சம்மந்தப்பட்டவங்களாம் உட்காந்து மொய் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மொய் எழுதுறவங்களுக்கு அந்த டேபிளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு தாம்பூல தட்டில் வெத்தலை வாக்கு சம்திங் எல்லாம் வச்சுருப்போம், சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி உள்ளே போனோம்னா ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கோம், பொண்ணு மாப்பிள்ளை நின்று எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்படியே வந்து கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃபுல் லைட்டாக இருக்கும், போய் உட்காந்தோம்னா சொந்தக்காரங்க பக்கத்துக்கிட்டுக்காரங்கன்னு எல்லாரையும் பார்க்கலாம். ஒரு பேருக்கு காமன் நேரம் உட்காந்துட்டு பந்தி மேலே இருக்குங்க அப்படின்னு வாங்க. வேறவர் இந்த பந்தி எஸ் அப்படியே நடந்து போய் கும்முன்னு சாப்பிட்டு நேராக வந்து கிஃப்டை கையில் கொடுத்துட்டு நச்சக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளில போய் அந்த மொய்கி வச்சுட்டு அப்படியே அந்த வெத்தலை பாக்கு அப்புறம் அந்த சுண்ணாம்பு லைட்டை தடவை அப்படியே லைட்டாக கல்கண்டு போட்டு உள்ளே அடித்தோம்னா கல்யாணம் பேஸ் பேஸ்ன்னு நடந்த ஒரு ஃபீல் நமக்கு வரும். இது பக்கத்துட்டு கல்யாணம் போனாலும் சரி நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட வீட்டு கல்யாணம் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனாலும் இந்த செட்டப் மட்டும் மாறாது. ஓகே, ஒரு சில டைப் ஆஃப் கல்யாணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லவ் டுடே பாட்டும் எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால அப்படியே ஒரு அப்படியே சும்மா ஒரு மெமரி லைனுக்கு பின்னாடி போயிட்டு வந்த மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு உங்கள் கல்யாணம் ஆர் நீங்கள் இதே மாதிரி போயிட்டு இருந்த கல்யாணம்லாம் எதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டோட கேட்டுட்டே அப்படியே அந்த மெமரிக்கு பின்னாடி போங்க. என்ன 90s நாட் அவுட் இல்லை அந்த பாட்டு வருது கேட்டு புனிய அப்படியே தலைவர் சாங் ஆஃப் தி அர்லையும் முத்துல இருந்து குழுவாளிலே அதுவும் வருதுப்பா.
2: நைன்டி ஒன்னு போடு 90s நோ.

0: We'll be back after a short commercial break.
1: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஐ ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: சரி, இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்டை சொல்லிட்டு சிறப்பா கிளம்புவோம்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
1: 530 dirhams ah ஒரு இந்த ரேட்டு என்ன 24 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை இன்றைக்கி வர 489 இருந்தது. அப்போல்லாம் நீங்கள் வாங்கலை தானே, 483 வரைக்கும் போச்சு, நீ வாங்கலை தானே தெரியும். அதே மாதிரி இப்போ என்ன பாட்டு, 22 கேரட் தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட அந்த ஒரு 489 கிராம்ஸ் 489 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க சரியா, நீங்கள் விட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஏறிடும். இன்றைக்கி காலில் வந்து கொஞ்சம் லைட்டாக 6 மாதம் கழித்து 6 மாதம் கழிச்சு வந்து வெள்ளியோட விலை கூட இன்றைக்கி ஏறிடுச்சு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். சில்வரில் கூட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணி போகிறேங்க, அவ்வளோதான். ஸோ தம்பி வந்து இங்கேருந்து சிட்டாக பறந்து போகிறேன். ஏதாவது நல்ல ஒரு பாட்டு ஒன்று போட்டு போகணும், தங்கமே ஒன்றத்தான் அது போடலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பாஷா படத்துலேருந்து எனக்கு இன்னொரு தலைவர் பாட்டு கேட்கலான்ற ஒரு மூடு வந்துருச்சு, அதனால் தங்கமகன் பாட்டு உங்களுக்காக வருது. தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அப்படி ஒரு பாட்டு வருது, கேட்டு முடிங்க. அப்படியே நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சரியா. திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப், குட் நைட், அண்ட் யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.
4: Dubai-ல வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS Premium Veg Restaurant அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
9: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
10: Brought to you by Annathangam Gold and Diamonds.
11: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: விரிவான செய்திகள் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: அமெரிக்கத்தின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பான அவசர எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இன்று சாத்தியமான ஏவுகணை அச்சுறுத்தல் தொடர்பான அவசர எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமான NCEMA நாட்டை நோக்கி ஏவுகணை அச்சுறுத்தல் கண்டறியப்பட்டதாக தெரிவித்தது. இதனையடுத்து குடியிருப்பாளர்களை உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும், ஜன்னல்கள், கதவுகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் இருந்து விலகி இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அதிகாரிகளிடமிருந்து அடுத்த கட்ட அறிவுறுத்தல்கள் வெளியாகும் வரை பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்றவும், உறுதி செய்யப்படாத தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிறிது நேரத்துக்கு பின்னர் இந்த எச்சரிக்கை தளர்த்தப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இன்று தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் குறித்து தலைவர்கள் ஆலோசித்ததாக அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும், பிராந்திய மோதலை கட்டுப்படுத்தவும் தீர்வு காணவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிராந்தியத்தில் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் அமீரகத்துக்கிடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும், பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் பதிவில், ஈரான் தொடர்பாக தற்போது எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் அல்லது கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை என்றும், எதிர்காலத்திலும் அவை திட்டமிடப்படவில்லை என்றும் டிரம்ப் கூறினார். மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை முழுமையாக அமலில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை திறந்து செயற்பட்டு வருவதாகவும், நீர்வழியில் இருந்த அனைத்து கடல் கண்ணி வெடிகளும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் அல்லது வெடிக்கச் செய்யப்பட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் தரப்பில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இடைக்கால ஒப்பந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமான் இடையே இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என மத்தியஸ்தர்கள் எதிர்பார்ப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுக்க மத்தியஸ்தர்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் கப்பலின் இயந்திர அறை சேதமடைந்ததுடன் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாக பிரிட்டனின் கடற்சார் வர்த்தக செயற்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
2: கர்நாடகாவில் தமிழர்கள் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சௌமியா அன்புமணி ஆகியோர் இன்று சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு வேலையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியது. இவ்விவகாரம் தொடர்பில் CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தளி ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய நிகழ்வு என்று பாஜக MLA போஜராஜன் தெரிவித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், கர்நாடக அரசு 3 பேர் குடும்பத்துக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது என்றார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக முறையான நீதி விசாரணைக்கு கர்நாடக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விசாரணைக்கு பிறகு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடகா உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். இதனிடையே கர்நாடகாவில் 3 தமிழர்களை அம்மாநில வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த கண்டனத்தையும் வெளியிடாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக போலீஸ் விசாரிப்பதற்கு பதில் நம்பகமான நீதி விசாரணை நடத்திட தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகளுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 3 பேர் குடும்பத்துக்கும் கூடுதல் இழப்பீடு கிடைக்க கர்நாடக அரசிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்த வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் புதிய அலுவலக பணிக்கான டெண்டர் வெளியீட்டில் விதி மீறல் இடம்பெற்றுள்ளதாக திமுக எம்எல்ஏ ஏவா வேலு இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் முதல்வரின் புதிய அலுவலகம் அமைக்கப்படுகின்றது. நாளிதழ்களில் வெளியான டெண்டர் அறிவிப்புக்கும் இ டெண்டர் அறிவிப்புக்கும் இடையே முரண்பாடு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பத்திரிகைகளில் டெண்டர் அறிவிப்பு வெளியான 4 நாட்களுக்கு பிறகே ஆன்லைனில் அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 13ஆம் திகதி நாளிதழ்களில் விளம்பரம் வெளியான நிலையில் இணையதளத்தில் 17ஆம் திகதி வெளியிடப்பட்டது. இணையதளத்தில் வெளியிடப்பட்ட டெண்டரில் திட்ட மதிப்பீடு குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. ஒளிவு மறைவற்ற டெண்டர் விதிப்படி 2 கோடிக்கும் மேல் டெண்டருக்கு 30 அவகாசம் தர வேண்டும். முதல்வர் அலுவலக பணிக்கான 3 டெண்டர்களில் 2 கோடிக்கு மேலான 2 டெண்டர்களுக்கு 15 அவகாசம் தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முதல்வர் அறையை மாற்றும் பணிக்கான டெண்டர் அறிவிக்கும் முன்பே பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாருடைய உத்தரவின் பேரில் பணிகள் தொடங்கப்பட்டன என்று அவர் வினவினார். இதன் அடிப்படையில் ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டார். பணிகள் தொடங்கிய பின் டெண்டர் கோரியது ஏன் என்று அவர் வினவினார். முதல்வர் அலுவலகம் தயார் செய்யும் பணிக்கான டெண்டரில் விதி மீறல்கள் என்று டிடிவி தினகரன் குற்றம் சுமத்தினார். விதிமீறல்கள் நிரம்பிய டெண்டர்கள்தான் தாவிக அரசின் வெளிப்படை தன்மையா என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு முதல்வர் விஜயின் பதில் என்ன என்று அவர் வினவினார். முதல்வர் அறை டெண்டரிலேயே விதிமீறல் என்றால் மற்ற துறைகளின் நிலை என்ன என்ற சந்தேகம் எழுகின்றது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மை என்ற சொல்லை பெயரளவுக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக செயற்படுத்தவும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கர்நாடக விவகாரத்தில் தமிழகம் தலையிடக்கூடாது என்று அம்மாநில முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்தார். 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தமிழக தலைவர்கள் இன்று சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவித்த நிலையில் அது தொடர்பான கேள்விக்கு டி கே சிவக்குமார் பதிலளித்தார். மாநிலங்களுக்கு தங்களின் சொந்த பிரச்சினைகள் உண்டு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கின்றோம் என்று டி கே சிவக்குமார் தெரிவித்தார். தமிழக அரசியல் கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரிய நிலையில் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் இதனை தெரிவித்தார். தமிழக தலைவர்கள் யாரும் பிற மாநில நிர்வாகத்தில் தலையிட முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அம்மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி, கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மூவரும் கர்நாடகாவில் வாழும் கன்னடர்களே என்று தெரிவித்தார். கர்நாடக விவகாரத்தில் ஏன் மற்றவர்கள் தலையிட வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். உதாரணத்துக்கு தேர்தலின் போது விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இது எங்கள் மாநில விவகாரம். அவர்கள் தமிழர்களாகவோ வேறு எந்த சாதியை மதத்தை சார்ந்தவர்களாகவோ இருக்கலாம், அவர்கள் அனைவரும் எங்கள் கன்னடர்கள். பல 10 அவர்கள் கர்நாடகாவில்தான் வசித்து வந்தார்கள் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் இளைஞர்களும் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரிக்க ஒரு குழு அமைக்கவிருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததையடுத்து அந்த தேர்வை ரத்து செய்த மத்திய அரசு மறு தேர்வை நடத்தியது. நீட் தேர்வு கசிவில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஜூலை 20 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி நடத்தினர். காவல்துறை அனுமதியின்றி பேரணியாக செல்ல முயன்றதால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது இரு

0: என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்தச் சட்ட மூலம் ஆகியவற்றை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை இதில் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 இருந்து 67 ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 இருந்து 65 அதிகரிக்கப்பட உள்ளது. இதேவேளை கீழ்நிலை நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு வயதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நடவடிக்கை எடுத்தது. இதற்கமைய அக்கட்சி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று முதலாவது மனு தாக்கல் செய்யப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொருளாளர் TMS பசிது சில்வா மற்றும் அச்சங்கத்தின் உதவி செயலாளர் ஆகியோரால் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கை நோக்கி தமது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் சொனால் தினோஷ 25 ஓட்டங்களுடனும் தனஞ்சய் டி சில்வா 31 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பசிந்து சூரிய பண்டார டக் அவுட் ஆனார். லஹிர் உதார 16 ஓட்டங்களுடனும் நிஷான் மதுஷ்க 6 ஓட்டங்களுடனும் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மற்றும் பிரசீத் கிருஷ்ணா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 ஓட்டங்களையும் இலங்கை அணி 284 ஓட்டங்களையும் பெற்றன. 2வது இன்னிங்ஸில் 193 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இலங்கை அணிக்கு 372 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாள் ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாய் தானாச்சா.
1: 89.4 Star of the Month.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். எல்லா வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகிட்டு இருக்கீங்கல்ல? அண்ட் இப்போ அடுத்த யூஏ அப்டேட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம யூஏஇலன்னு பார்க்கும்போது, சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது. முடியல, ஹியூமிட்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இதுக்காகவே வந்து வெயிலில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்கீங்க. அதில் டெலிவரி ரைடர்ஸும் ஒருத்தவங்க இல்லையா? ஏன்னா டெலிவரி பண்ணால், ஐ மீன் ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அந்த டக்குன்னு போய் 30 minutes 15 minutes கொடுக்கணும். அது ஒரு பெரிய டாஸ்க் அவங்க. அது வந்து வெயிலில் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் துபாய் மெட்ரோ, அதுக்கப்புறம் ஆர்டிஏ பஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து டெலிவரி ரைடர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு போர்டு இருக்கும், அந்த சேர்லேயே வந்து ஒரு போர்டு இருக்கும், ஃபார் டெலிவரி ரைடர்ஸ் ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12 PM to 3 PM அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஆர்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. So, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு
1: நினைக்கிறேன். உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: கோல்ட் யாராவது வாங்க போயிட்டு இருக்கீங்களா? ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 24 கேரட் கோல்டு 526 திரகம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 487 திரகம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 467 திரகம்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் 4வது ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. ஓணம் வரப்போகுது. ஓணம் வந்தாலே வந்து முன்னாடியே வந்து ஓணம் சாரீலாம் வாங்கிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரிலாம் வாங்கி வச்சுட்டு மலையாளிக்கு ஈக்குவலாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்ல, ஒன் டே மலையாளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு ஓணம் சாரியில் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாத அப்பாடா அப்படின்னு இருக்கும்ல. அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நடத்துகிற ஒரு அருமையான ஒரு ஓணம் கான்டெஸ்ட் தான் அது, மலையாளி மங்கா. எஸ், இந்த ஓணம்க்கு உங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்கில் எப்படியும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட பியூட்டிஃபுல் ஓணம் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது அண்ணன் தங்கம் கொடுக்க போறாங்க. அண்ட் உங்கள் ஓணம் செலிப்ரேஷனை இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஜஸ்ட் ஓணம் அட்டையாரில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க, அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணுறீங்க, நீங்கள் லக்கி வின்னராக ஆக போகிறீங்க. சிம்பிள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு
10: இருக்கேன். ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
8: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
9: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
13: Brought to you by
14: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
15: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட்டான ஒரு பர்சன் பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கும் அவர் ஃபேவரட் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அவர் பற்றின ஒரு ஸ்டோரி கொஞ்ச நேரத்தில் யார் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. பட் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து கேட்கவே கேட்காதுல. பட் ஒன்ஸ் நம்ம அதை செஞ்சு காமிச்சதுக்கப்புறமா தான் அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் அவங்களோட தெரிஞ்சிக்காத சைட்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஓகே, நமக்கும் வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் லைஃப்பில். அப்போ ஸ்டில் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கோ, நம்ம கவனிக்காத விஷயம் நம்மளை பற்றியே நிறைய இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இவரோட ஸ்டோரியுமே உங்களுக்கு இருக்க போகுது. இவர் எப்படின்னா ஒரு விதமான ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட மியூசிக் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும், செகண்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும், தேர்ட் டைம் கேட்கும்போது என்னோடய ஃபேவரட் சாங் அப்படின்னு தோணும். ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கேட்கும்போது கூட நேற்று எதுவும் ரிலீஸ் ஆன மூவி தானே அது அப்படின்ற மாதிரி வந்து தோணக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மியூசிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர். ஸோ இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அவரை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayurtreat ayurveda துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
5: there is no place like home. There's no home like that.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக சித்ரா வந்து ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 மூவிலேருந்து அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டு இருக்குது மனசை தொட்ட மெட்டுக்காக. உங்களுக்கும் பாட்டை ரெக்வஸ்ட் பண்ணலாம். நீங்களும் வந்து 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த பாட்டை ப்ளே பண்ணுவோம். ஒரு ஒருத்தருக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்னோடய சாங் வரலையே அப்படின்லாம் கோச்சிக்கக்கூடாது. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, அவங்க கேட்ட பாட்டும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மெட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டரோட ஸ்டோரி பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சின்ன வயசில் அவரோட உண்மையான பேர் வந்து ஏஸ் திலீப் குமார். 1967 சென்னையில் பிறந்தவர். அவரோட அப்பா வந்து ஆர்கே சேகர். அவருக்கு மியூசிக்னா தான் உலகமே. ஸோ நம்மளோட ஹீரோக்குமே சின்ன வயசுலேருந்து கீபோர்ட் பியானோ இதெல்லாம் வந்து எல்லாமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இசை வந்து ஃபேமிலி கற்றுக் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக அவர் பார்த்தார். ஆனால் வாழ்க்கை வந்து அவருக்கு ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய ரொம்ப சோதனையை வந்து கொடுத்தது. பயங்கர டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு கொடுத்தது. அவரோட 9 அவரோட அப்பா தவறிட்டார். அந்த வயசில் ஒரு குழந்தைக்கு அப்பாவை இழப்பது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் குடும்பத்தோட சப்போர்ட் எல்லா பொறுப்புமே வந்து அவர் மேலே தான் விழுந்தது. ஸோ அப்போ மியூசிக்கில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் தான் அவரோட பேஷன் அப்படின்றனால. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து கீபோர்ட்ஸ் எல்லாம் வந்து வாசிச்சுட்டு இருப்பாராமா. ஒரு பக்கம் வந்து அவரோட திறமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவரோட படிப்பையும் வந்து ஈக்குவலாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். அது ஒரு பெரிய ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு பண்ணவர் தான் நம்மளோட ஹீரோ. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அங்கே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான நிறைய கான்டென்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். சில பேருக்கு டேலண்ட் வந்து கிடைக்கும். சில பேருக்கு அந்த டேலண்ட்டை வந்து வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அதை சர்வைவ் பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு பர்சன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோவும் நம்ம மியூசிக்.

0: que se mude de túnel.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
3: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங். ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், இன்னைக்கு நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போறேன், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அவரை பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாத சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் பற்றியும் உங்ககிட்ட நான் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். ரஹ்மான் சார் சின்ன வயசுலேயே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் கிட்ட கீபோர்டு வாசிக்க கற்றுக்கிட்டார். அவர் மியூசிக் காலேஜில் லண்டனில் வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக் படித்தார். அதுக்கப்புறம் கீபோர்ட் மற்றும் பியானோ கிளாஸஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். இதில் வந்து ஒரு அழகான ஒரு லெசன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துடுச்சுன்னா, எனக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம், நான் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் எல்லாத்துக்குமே. எனக்கு வந்து இந்த கைவந்த கலை அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஒரு பாயிண்டில் நிறுத்திடுவோம், ஒரு விஷயம் நமக்கு தான் வரும் இல்லை, நம்ம ஏன் அதை லேர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஹ்மான் சார் வந்து சம்திங் ஸ்பெஷல். அவருக்கு வந்து இந்த ஆப்போசிட் மைண்ட் செட் வந்து ஜாஸ்தி. எக்ஸ்பீரியன்ஸ், என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே எஜுகேஷன் ஒரு பக்கம் தேவை, டேலண்ட் இருந்தாலும் ட்ரைனிங் வந்து தேவை, சக்ஸஸ் வந்தாலும் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற அந்த க்யூரியோசிட்டி வந்து தேவை, அது வந்து கொஞ்சம் கூட குறையவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்க ஒரு பர்சனாக. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் நிறைய மியூசிக் ஸ்டைலை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த ஒரு ஹேபிட் வந்து இருக்குது. இந்தியன் கிளாசிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கிளாசிக்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஒன்றை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அதனால தான் அவருடைய மியூசிக் எப்போ கேட்டாலுமே அது வந்து ரஹ்மான் சாரோட சவுண்ட் தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு ஃபீல் நமக்கே வந்துடும். ஸோ எப்படி அவரோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, லைக் ரோஜாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழசம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. நமக்கு சின்ன வயசுல எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு சின்ன ஒரு ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கணும்ல. எடுத்தோடனே வந்து நான் பெரிய ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாதுல்ல. அதுக்கு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் பெரியவங்களும் சொல்லி நம்மளை வளர்த்திருப்பாங்க. ரமன் சாரோட லைஃப்லேயும் வந்து அப்படி தான். அதாவது 1990s ஆரம்பத்தில் ரமன் சார் வந்து அட்வர்டைஸிங் வேர்ல்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். லைக் ஜிங்கிள்ஸ் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜிங்கிள்ஸ் பண்ணுறது, கம்போஸ் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதே நேரத்தில் டைரக்டர் மணிரத்னம் அவரோட ஒர்க்கை வந்து கவனிச்சுட்டே இருந்திருக்கார், சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்போது 1992 ரோஜா மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு டெபியூட் கம்போசர்கிட்ட கொடுத்துருக்கோம் மியூசிக்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கே வந்து ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் வந்து காத்துட்டு இருந்தது. அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக இசை புயல் அவர்களுக்கு மாறிச்சு. சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டாக இருக்கட்டும், காதல் ரோஜாவே அந்த பாட்டாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் என்னமோ பண்ணுதுங்க அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ அந்த காலத்திலேருந்து இந்த கான்வர்சேஷனல் ஃபிலிம் மியூசிக்கு ஒரு புதிய டெக்ஸ்சர் கொடுத்ததே வந்து ரஹ்மான் சார் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரஹ்மான் சார் வந்து ஒரு பாட்டை மட்டும் நல்லா கம்போஸ் பண்ணலை அப்படின்னா அந்த வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டே போக மாட்டாராம். அவருக்கு வந்து திருப்தியாக இருக்கணும், எந்த ஒரு மியூசிக் வந்து கொடுத்தாலுமே அந்த திருப்தியாக இருக்கணும், இருந்தால் மட்டுமே தான் வந்து அந்த டேரக்டர்கிட்டே வந்து அப்ரோச் பண்ணுவாராம், லைக் இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ரோஜாக்காக அவர் வந்து நேஷனல் அவார்டு வந்து கூட வின் பண்ணார் இல்லையா, அந்த பர்ஃபெக்ஷன் தான் சார் காரணம் அதுக்கு அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு வயசு வந்து வெறும் 25 வயசில் ஒருத்தர் வந்து நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காருன்னு அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வாய்ப்பு வந்து நம்ம யார் அப்படின்றது இந்த உலகத்துக்கே வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக வந்து இருக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும் அப்படின்றதுக்கு சார் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு உதாரணமாக வந்து இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு சான்ஸையும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம விடக்கூடாது, அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரோஜா வந்து ஒரு பிகினிங், அதுவே அவருடைய ஒரு டெஸ்டினேஷன் கிடையவே கிடையாது. அதை தாண்டி பீட் பண்ணி ஒன்றன்னா லேர்ன் பண்ணி தான் அவரோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணி ஆஸ்கார் லெவல் வரைக்கும் போயிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரோஜா மூவிக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழை ஒளியே.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு விஷயத்தை கத்துக்கணும், ஒரு விஷயத்த பைத்திய மாதிரி கத்துக்கணும் அப்படின்றது எத்தனை பேருக்கு வந்து இருக்கும்? ஒரு சிலருக்கு தானே. பட் ஒருத்தருக்கும் ஒரு பிடிச்ச விஷயத்த அதை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராது. சிலருக்கு வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரஹ்மான் சாருமே. மியூசிக் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு அப்சஷன் இருக்குது. ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணும்போதும் அதுக்கு மெலடி மட்டும் இல்லாமல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கே வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த சவுண்ட் எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும், சிங்கர் எப்படி வந்து பாடினா வந்து நல்லாயிருக்கும், இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணி வந்து பண்ணுவாராம். அவ்வளோ பக்குவமாக வந்து பண்ணுவாராமா. ஸோ அதனால தான் அவரோட சாங்ஸில் வந்து நிறைய வருஷங்கள் கழிச்சும் வந்து நம்ம கேட்கும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதோ நேற்று ரிலீஸ் பண்ண மூவியா அப்படின்னு கேட்குறோமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அவர் கம்போஸ் பண்ண மூவி கூட இப்போ நமக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ அவரோட சென்னையில் ஸ்டூடியோ வந்து அவருக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து ரஹ்மான் சாருக்கு வந்து இருந்தது. ஒரு சாதாரண ஒரு மியூசிக் டைரக்டர் பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனால் வந்து ரஹ்மான் சார் வந்து என்ன பண்ணுவார்னா, இது வந்து இன்னும் பெட்டராக்க முடியுமா, இன்னும் பெட்டராக்கலாமா, ஜஸ்ட் லைக் தட் வந்து அதை கம்போஸ் பண்ணிட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இதுலேருந்து பெட்டர் வெர்ஷன் நம்மளால் என்ன எடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப யோசிச்சு ஃபில்டர் பண்ணி அவருக்கு ஓகே அப்படின்ற ஒரு தாட் வரும்போது மட்டும்தான் அது வந்து கொடுப்பாரு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது ஒரு பண்ணுற வேலையை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து அவருக்கு எப்போவுமே வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் வந்து சேலரி கிடைக்கிறதுல, நம்ம சும்மா கொடுத்த ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு போகிறது வேறு, அதுலேருந்து இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பண்ணும்போது நம்ம எதிர்பாராத நேரத்தில் அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும் இல்லை. ஸோ அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுறதும் இல்லை, நான் பண்ணுறது வந்து பெட்டராக தான் கொடுப்பேன், இது வந்து என்னோடய மியூசிக்னு தனித்துவமாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குல்ல. இதுவும் நம்ம ரஹ்மான் சார்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நம்ம பயங்கர டேலண்டாக இருப்போம், பட் அந்த டேலண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சம்திங் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுமோ அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்து தோணும். ஜஸ்ட் லைக் தட் நினைக்கிறது கிடையாது, நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லணும், சம்திங் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு. ஸோ ரோமன் சார் வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சதுக்கு அப்புறமே அவருடைய மியூசிக் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து நிற்கல, அவருடைய இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்லாம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ இந்த பாம்பே ட்ரீம்ஸ் இது போன்ற அது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவரோட மியூசிக்கை வந்து ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக வந்து ஒரு ஒரு பேச்சு பொருளாக வந்து மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு பின்னாடி டேரக்டர் டேனி போயிலி, ஸோ அதுக்கப்புறம் ஸ்லம் டாக் மில்லியனர்ஸ் அவருடைய கரியரில் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து மாறுச்சு. ஸோ அந்த ஃபிலிமுக்காக ரமன் சார் வந்து கோல்டன் குளோப் அந்த விருதையும் வந்து வென்றாரு. ஸோ அதுக்கப்புறம் 2009 அகாடமி அவார்ட்ஸ் வின் பண்ணார். பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்கு வந்து ஏ ரமன் சார் ஜெய்ஹோ சாங்காகவும் வந்து வின் பண்ணார். ஸோ ஒரே நைட்டில் வேர்ல்டு ஃபுல்லாக அவரோட பேரை வந்து கேட்க வச்சார். ஸோ அதே ஆஸ்கர் ஸ்டேஜில் அவர் சொன்ன அந்த ஒரு லைன் ரொம்ப ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் ஃபேமஸாக வந்து இருந்தது இருக்கு இல்லையா. ஸோ ஆல் மை லைஃப் ஐ ஹாவ் ஹேட் அ சாய்ஸ் ஆஃப் ஹேட் அண்ட் லவ், ஐ சோஸ் லவ் அண்ட் ஐம் ஹியர் அப்படின்னு வந்து அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. ஸோ அது ஒரு அவார்ட் ஸ்பீச் மாதிரி மட்டும் இல்லை, அவருடைய பர்சனாலிட்டியை என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் கூட அவர் வந்து இந்த ரிவெஞ்ச் பற்றிலாம் வந்து பேசலை, பற்றியா நான் வந்துட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே அவர் பேசலை. லவ்வை அன்பை வந்து நான் தேர்ந்தெடுப்பேன் எப்போவுமே அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாரையுமே வந்து சிந்திக்க வச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாரை நம்மளை வெறுத்தாலுமே அந்த ஒரு பர்சனை அந்த பர்சன் மேலே நம்ம அன்பு காமிக்கணும், யார் நம்ம கூட போட்டி போட்டாலுமே அந்த பர்சன் மேலே அன்பு காமிக்கணும். அதுதான் ஒரு சரியான ஒரு ஆயுதமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. சில நேரங்களில் அந்த நேரத்தில் நமக்கு தோணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சட்டு சட்டு நம்ம பண்ணிடுறோம். அது இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல இப்போ என்ன கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே அப்படின்னு எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது அது நம்ம பிடிச்ச பர்சன் மேலேயோ இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மேலேயோ அதை காமிக்கும் போது எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. செலிப்ரிட்டிஸ் அவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பொதுவாக ஸ்டேஜில் தான் ஜாஸ்தி வந்து பார்ப்போம். இந்த அவார்ட்ஸ்லேயோ இல்லை கான்சர்ட்லேயோ இல்லை வந்து இன்டர்வியூஸ்லேயோ இல்லை வந்து பிக் கொலாபரேஷன் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ தான் பார்ப்போம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வீட்டுக்குள்ளே அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க? ரமன் சார் ஃபேமிலி லைஃப்பில் அவருடைய வைஃப் சைரா பானு, ஸோ அவங்களோட குழந்தைகள் கத்தீஜா, ரஹீமா, அமீன், ஸோ அவங்களோட குழந்தை வந்து மியூசிக் வேர்ல்டு அப்படியே சுற்றி வளர்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் முழுக்க அப்பாவோட அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து டிஃபைன் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு குழந்தையுமே, இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரமன் சாருக்கு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பார்ட் வந்து இருக்குது. அவர் பப்ளிக் லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஃபெய்த், ஃபேமிலி இது மேலே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருப்பார். அதிலிருந்து ஒரு நல்ல லெசன் என்னென்னா, இந்த உலகமே உங்களை ரொம்ப ஒரு பெரிய பர்சனை வந்து பார்க்க ஆரம்பித்தாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் யார் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கும்போது உங்களை வந்து ஒரு பயங்கரமான ஒரு உயரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஃபேமிலி வேல்யூஸ், அதுக்கப்புறம் இன்னர் பீஸ், இவங்க தான் இந்த உயரத்தை வந்து எப்பயுமே அந்த ஒரு நிலையாக வச்சுக்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்து இருக்கும், இல்லையா? தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu matrum
4: there is no place like home, there's no home like that.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ ரமான் சார் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம், இசை புயல் ஏஆர் ரமான் சார் பற்றி. ஸோ ரமான் சாருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, கிராமி, கோல்டன் குளோப், நேஷ்னல் அவார்ட்ஸ், இவ்வளவு அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அவருடைய கரியரில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தெளிவான ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா, அவரோட டெஸ்டினேஷன் வந்து அவார்ட்ஸ் கிடையவே கிடையாது, மியூசிக் தான். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இல்லையா? அதுதான் நம்ம வந்து நிறைய அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு கம்போசர் ஒரு மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்து போகலாம். ஆனால் ரமான் சார் வந்து அப்படி செய்யவே மாட்டார் இல்லையா? ஃபிலிம் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை இண்டிபெண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் சினிமாவாக இருக்கட்டும், ஆர்கெஸ்ட்ரியல் ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே புது புது முயற்சிகளை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால தான் நிறைய வருஷம் ஆனாலுமே வந்துட்டு அவருடைய சவுண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பாய்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அப்போல்லாம் வந்து நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன் மேபி தெரியல, ஒரு 5th அந்த மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே வந்து சவுண்டிங் வந்து இப்போ கேட்குற மாதிரி அப்போவே வந்து கொடுத்துருந்தார். அந்த அவ்வளோ வெரைட்டி வந்து இருந்தது அந்த சவுண்டிங்லலாம் பாய்ஸ் படம் வந்து மியூசிக் கொடுக்கும்போது. ஸோ அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டே வராருல, எப்படி வாலி சார் கூட அந்த மாதிரி தான் இல்லை. அவரை பற்றி கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து எந்த ஒரு பாட்டு எழுதினாலும் அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்மளை மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை ரஹ்மான் சாருமே வந்து பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் இந்த பேஷன்னா ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை மட்டுமே வந்து பண்ணாமல் அதுலேருந்து புதுசாக என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ளேயே தினமும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை, அதுக்குள்ளே நம்ம தொலைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு விஷயத்துக்குள்ளே. ஸோ அதுதான் ஒரு பார்த்து நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், இவ்வளவு நேரம் நம்ம இசை புயல் ஏழுமன் சார் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ எப்படி இருந்தது அதை பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஒஃபிஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கனெக்டடாகவே இருங்க. அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைனா சமத்தாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பியூட்டிஃபுல்லான ஒரு டே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னா சேஃபாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் ரீச் ஆகிடுங்க, சரியா? அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய். இன் பிட்வீன் கேப்லாம் சேட் பண்ணோம்னா ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியலுக்கு டிஎம் பண்ணுங்கள், உடனே நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அமெரிக்கத்தின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பான அவசர எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இன்று சாத்தியமான ஏவுகணை அச்சுறுத்தல் தொடர்பான அவசர எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமான NCEMA நாட்டை நோக்கி ஏவுகணை அச்சுறுத்தல் கண்டறியப்பட்டதாக தெரிவித்தது. இதனையடுத்து குடியிருப்பாளர்களை உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும் எண்ணல்கள் கதவுகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் இருந்து விலகி இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அதிகாரிகளிடமிருந்து அடுத்த கட்ட அறிவுறுத்தல்கள் வெளியாகும் வரை பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்றவும் உறுதி செய்யப்படாத தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிறிது நேரத்துக்கு பின்னர் இந்த எச்சரிக்கை தளர்த்தப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இன்று தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் குறித்து தலைவர்கள் ஆலோசித்ததாக அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் பிராந்திய மோதலை கட்டுப்படுத்தவும் தீர்வு காணவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிராந்தியத்தில் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் அமீரகத்துக்கிடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் ஈரான் தொடர்பாக தற்போது எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் அல்லது கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை என்றும் எதிர்காலத்திலும் அவை திட்டமிடப்படவில்லை என்றும் டிரம்ப் கூறினார். மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை முழுமையாக அமலில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை திறந்து செயற்பட்டு வருவதாகவும் நீர்வழியில் இருந்த அனைத்து கடல் கண்ணி வழிகளும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் அல்லது வெடிக்கச் செய்யப்பட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் தரப்பில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இடைக்கால ஒப்பந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமான் இடையே இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என மத்தியஸ்தர்கள் எதிர்பார்ப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிவான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுக்க மத்தியஸ்தர்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் கப்பலின் இயந்திர அறை சேதமடைந்ததுடன் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாக பிரிட்டனின் கடற்சார் வர்த்தக செயற்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: கர்நாடகாவில் தமிழர்கள் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சௌமியா அன்புமணி ஆகியோர் இன்று சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு வேலையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியது. இவ்விவகாரம் தொடர்பில் CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தளி ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய நிகழ்வு என்று பாஜக MLA போஜராஜன் தெரிவித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், கர்நாடக அரசு 3 பேர் குடும்பத்துக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது என்றார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக முறையான நீதி விசாரணைக்கு கர்நாடக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விசாரணைக்கு பிறகு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடகா உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். இதனிடையே கர்நாடகாவில் 3 தமிழர்களை அம்மாநில வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த கண்டனத்தையும் வெளியிடாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக போலீஸ் விசாரிப்பதற்கு பதில் நம்பகமான நீதி விசாரணை நடத்திட தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகளுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 3 பேர் குடும்பத்துக்கும் கூடுதல் இழப்பீடு கிடைக்க கர்நாடக அரசிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்த வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் புதிய அலுவலக பணிக்கான டெண்டர் வெளியீட்டில் விதி மீறல் இடம்பெற்றுள்ளதாக திமுக எம்எல்ஏ ஏவா வேலு இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் முதல்வரின் புதிய அலுவலகம் அமைக்கப்படுகின்றது. நாளிதழ்களில் வெளியான டெண்டர் அறிவிப்புக்கும் இ டெண்டர் அறிவிப்புக்கும் இடையே முரண்பாடு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பத்திரிகைகளில் டெண்டர் அறிவிப்பு வெளியான 4 நாட்களுக்கு பிறகே ஆன்லைனில் அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 13வது தேதி நாளிதழ்களில் விளம்பரம் வெளியான நிலையில் இணையதளத்தில் 17வது தேதி வெளியிடப்பட்டது. இணையதளத்தில் வெளியிடப்பட்ட டெண்டரில் திட்ட மதிப்பீடு குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. ஒளிவு மறைவற்ற டெண்டர் விதிப்படி 2 கோடிக்கும் மேல் டெண்டருக்கு 30 நாள் அவகாசம் தர வேண்டும். முதல்வர் அலுவலக பணிக்கான 3 டெண்டர்களில் 2 கோடிக்கு மேலான 2 டெண்டர்களுக்கு 15 நாளே அவகாசம் தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முதல்வர் அறையை மாற்றும் பணிக்கான டெண்டர் அறிவிக்கும் முன்பே பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாருடைய உத்தரவின் பேரில் பணிகள் தொடங்கப்பட்டன என்று அவர் வினவினார். இதன் அடிப்படையில் ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டார். பணிகள் தொடங்கிய பின் டெண்டர் கோரியது ஏன் என்று அவர் வினவினார். முதல்வர் அலுவலகம் தயார் செய்யும் பணிக்கான டெண்டரில் விதி மீறல்கள் என்று டிடிவி தினகரன் குற்றம் சுமத்தினார். விதிமீறல்கள் நிரம்பிய டெண்டர்கள்தான் தாவிக அரசின் வெளிப்படைத்தன்மையா என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு முதல்வர் விஜயின் பதில் என்ன என்று அவர் வினவினார். முதல்வர் அறை டெண்டரிலேயே விதிமீறல் என்றால் மற்ற துறைகளின் நிலை என்ன என்ற சந்தேகம் எழுகின்றது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மை என்ற சொல்லை பெயரளவுக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக செயற்படுத்தவும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
3: கர்நாடக விவகாரத்தில் தமிழகம் தலையிடக்கூடாது என்று அம்மாநில முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்தார். 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தமிழக தலைவர்கள் இன்று சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவித்த நிலையில் அது தொடர்பான கேள்விக்கு டி கே சிவக்குமார் பதிலளித்தார். மாநிலங்களுக்கு தங்களின் சொந்த பிரச்சினைகள் உண்டு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கின்றோம் என்று டி கே சிவக்குமார் தெரிவித்தார். தமிழக அரசியல் கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரிய நிலையில் கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் இதனை தெரிவித்தார். தமிழக தலைவர்கள் யாரும் பிற மாநில நிர்வாகத்தில் தலையிட முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அம்மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி, கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மூவரும் கர்நாடகாவில் வாழும் கன்னடர்களே என்று தெரிவித்தார். கர்நாடக விவகாரத்தில் ஏன் மற்றவர்கள் தலையிட வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். உதாரணத்துக்கு தேர்தலின் போது விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இது எங்கள் மாநில விவகாரம். அவர்கள் தமிழர்களாகவோ வேறு எந்த சாதியை மதத்தை சார்ந்தவர்களாகவோ இருக்கலாம், அவர்கள் அனைவரும் எங்கள் கன்னடர்கள். பல 10 ஆண்டுகளாக அவர்கள் கர்நாடகாவில்தான் வசித்து வந்தார்கள் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் இளைஞர்களும் நடத்திய பேரணியின் போது காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரிக்க ஒரு குழு அமைக்கவிருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை அடுத்து அந்த தேர்வை ரத்து செய்த மத்திய அரசு மறு தேர்வை நடத்தியது. நீட் தேர்வு கசிவில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஜூலை 20 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி நடத்தினர். காவல்துறை அனுமதியின்றி பேரணியாக செல்ல முயன்றதால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கூட்டத்தை கலைக்க பாதுகாப்பு படையினர் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் மாணவர்கள் நடத்திய பேரணியின் போது காவல்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகார்களை விசாரிக்க ஒரு குழுவை அமைக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்தது. முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் சிபிஐ இயக்குநர் மற்றும் முன்னாள் மாநில டிஜிபி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்தச் சட்ட மூலம் ஆகியவற்றை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் நாணயக்கார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை இதில் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 இருந்து 67 ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 இருந்து 65 ஆகவும் அதிகரிக்கப்படவுள்ளது. இதேவேளை கீழ்நிலை நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு வயதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த திருத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நடவடிக்கை எடுத்தது. இதற்கமைய அக்கட்சி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்ற தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று முதலாவது மனு தாக்கல் செய்யப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொருளாளர் TMS பசிது சில்வா மற்றும் அச்சங்கத்தின் உதவி செயலாளர் ஆகியோரால் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கை நோக்கி தமது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் சொனால் தினோஷ 25 ஓட்டங்களுடனும் தனஞ்சய டி சில்வா 31 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பசிந்து சூரிய பண்டார டக் அவுட் ஆனார். லஹிர் உதார 16 ஓட்டங்களுடனும் நிஷாத் மதுஷ்க 6 ஓட்டங்களுடனும் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 2 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மற்றும் பிரசீத் கிருஷ்ணா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்தியா 462 ஓட்டங்களையும் இலங்கை

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: தாண்டி.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோ பட்.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன் தமிழ் 89.4.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Inga Nanda King, na podradhu da paattu. Adha kapchippunu kettu enjoy pannadho. Hukum, Tamil FM ka hukum.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இந்த வருஷமும் நாங்க தான்டா.

0: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.